நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 6 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 13 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 27 தேதி புதன்கிழமை. மத்தியில 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நிரம்பிப்பது காலை 5:50 நிமிடம் 45 நொடி.

0: அறியாத செயலில் அறிந்தவர் போல ஈடுபடுவது பிறகு தெளிவாக அறிந்த செயல்பாட்டிலும் ஐயத்தை ஏற்படுத்திவிடும். குறள் எண் 845 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதூம் ஐயம் தரும்.
0: அறியாத செயலில் அறிந்தவர் போல ஈடுபடுவது பிறகு தெளிவாக அறிந்த செயல்பாட்டிலும் ஐயத்தை ஏற்படுத்திவிடும். குறள் எண் 845 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறளமுதம் பரகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை இதில் 4 அறிவும், கண்காணிப்பு கேமரா இயங்கும் விதம். எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 3வது பகுதி. தென்கட்சி

0: கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல். நகர்வலத்தில் போதைப் பொருள் இல்லாத உலகம் செய்வோம். எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகானம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். 8:45 வானொலி 90 சிறப்பு நிகழ்ச்சி ஆகியவை இடம்பெறும். காலை 9:00 அரங்க செய்யும் நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். 10:02 முத்து சிதறல், முற்பகல் 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் ரித்விக் ராஜா அவர்களின் பாட்டு இடம்பெறும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை, தொடர்ந்து வானிலை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். பன்முக திறமை இசை மற்றும் கலைப்பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் பிருந்தா ரமணன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். அழகான கூடு கட்டும் தூக்குணாங்குருவி பற்றிய ஒரு சில துளிகள் உங்களுக்காக. அடுத்து என்ன படிக்கலாம்? தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டரங்கம். தேசிய வலு தூக்கும் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:40 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். 359 பகுதி. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 3 பகுதி. காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகானம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மூத்த ஊடகவியலாளர் தராசு சியாம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். 9:15 செய்திச்சுடர், 9:30 கரங்கிசையில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:00 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் தொடர்ந்து நீடித்து வரும் வெப்ப அலை காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.

0: இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இன்று முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ. நண்பகல் 12 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 2:30 ரெயின்போ மெரடிஸ். 3:02 ஹலோ டாக்டர். தண்டுவட மரப்பு நோய் தினத்தையொட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிணி ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 6 மணிக்கு டிரைவ் டம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட். 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். முற்பகல் 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் லலித சங்கீதம். 12 மணிக்கு திரைகானம். 12:50 மெல்லுக்கு இசை. 1:10 இசையமலர் வசந்தா சரவணன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்பாத்தி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். உமையாள்புரம் கே நாராயணசுவாமி அவர்கள் கட்டம். 2:30 லய விநியாசம். ஹரூர் வி மூர்த்தி, உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியன் ஆகியோரின் தவில் இசை. இடம்பெறுவது ஆதிதாளம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். இதில் நடிகர் என் டி ராமாராவ் பற்றிய நிகழ்ச்சி. 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சுபஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், நாக எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். அரோரா நேச்சர்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கை எம் காவ்யா வழங்கும் முறை. ஃபோக்கஸ் டுடே வின் டுமாரோ ஹெச் நிஷா ஃபாத்திமா வழங்கும் முறை. பீட் தி ஹீட் ஸ்டே எலைட் ஆர் பிரபாகரன் வழங்கும் முறை ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா காவிஷேகை. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். விவிபாரதி தமிழ் பண்பலையில் காலை 8:02 உங்கள் விருப்பம். 9:02 கலக்கல் அரங்கம். 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு வர்ண ஜாலம். 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:10 பூந்தின்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்திலிருந்து
2: This is Akashvani, the news read by Tanvi Khurana. The center has constituted a high-level committee to address the challenges of demographic change caused by infiltration and other reasons. In a social media post, Union Home Minister Amit Shah said that the committee will be chaired by former Supreme Court Judge Justice Prakash Prabhakar Naolekar. Census Commissioner along with former IAS officer Durga Shankar Mishra, former IPS officer Balaji Srivastav and economist Dr. Shamika Ravi have been appointed as the members of the committee. The Joint Secretary Foreigners 1 in Home Ministry will serve as the member secretary in the committee. Mr. Shah said infiltration and other reasons are causing unnatural demographic change which poses a very significant challenge to the present and future of any nation. He said demographic change is a serious issue linked not only to the sovereignty but also to the national security, law and order, profound changes in social structure and the preservation of tribal society. We have a report.
3: The high-level committee will conduct a comprehensive assessment of demographic changes occurring across India due to illegal immigration and other unnatural causes. It will also analyze patterns of abnormal population shifts at the levels of religious and social communities and will present a planned and time-bound solution for the same. Prime Minister Narendra Modi, in his Independence Day speech from Redford last year, had announced about the high-level committee on demographic change.
4: मैं आज देश के सामने एक चिंता एक चुनौती के संबंध में आगाह करना चाहता हूँ। षड्यंत्र के तहत देश की डेमोग्राफी को बदला जा रहा है, एक नए संकट के बीज बोए जा रहे हैं और ये घुसपैठिए मेरे देश के नौजवानों की रोजी रोटी

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, இந்த வார்த்தைகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை சொற்கள். பாரதி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமான உண்மையை இந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அதிரடியான குரல், அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. முரசு என்பது பண்டைய தமிழகத்தில் மக்களை அழைப்பதற்கும் போர் முழக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு பறைக்கருவி. அந்த முரசை கொட்டுவது போல அன்பு எனும் உணர்வை ஒலிக்கச் சொல்கிறார் பாரதி. அதாவது, எங்கும் அன்பே முழக்கமாக இருக்கட்டும், அதுவே நம் செய்தியாகட்டும் என்பதே அவரின் வேண்டுகோள். இன்று நாம் வாழும் உலகம் போர்கள், வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, மன அழுத்தம் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழலில் அன்பென்று கொட்டும் முரசே என்பது மாபெரும் மானுடக் கனவு. அன்பு என்பது பலவீனம் என்ற பேச்சு பொய்யானது. மாறாக, வெறுப்பை வெல்லும் மிகப்பெரிய சக்தி அன்புதான். அன்பு என்பது மானிட இனத்தின் தோற்றத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு உணர்வு. இதனை உலகின் அனைத்து முக்கிய மத சமய தத்துவ நூல்களும் உயர்ந்த நெறியாக போற்றுகின்றன. குறிப்பாக தமிழ் மரபில் அன்பு இறைவனுக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது. பாரதிக்கு அன்பு என்பது மானுட அடிப்படை. அன்பு செய்வீர் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என அன்பையே மனித வாழ்வின் பயன் என்று போற்றுகிறார். பகைவனுக்கருள்வாய்

0: நெஞ்சே என பகைவருக்கும் அன்பை பொதுவில் வைக்கிறார் பாரதியார். புத்த மதம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தாய் தன் குழந்தை மீது கொள்ளும் அன்பை போல அன்பு காட்டுக என்கிறது. கிறிஸ்துவம் உங்கள் பகைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் என்கிறது. இஸ்லாம் கருணையுள்ள இறைவன் என்று அன்பை முதன்மைப்படுத்துகிறது. காந்தியம் அன்பு என்பது இயற்கையின் மிக வல்லமையான சக்தி, அதற்கு எதிராக எதுவும் நிலைக்க முடியாது என்கிறது. இவ்வாறு சமய நூல்கள், இலக்கிய நூல்கள், அறிஞர்கள், ஞானிகள் என எங்கெங்கும் அன்பே பிரதானமாயிருக்கிறது. இன்று உலகம் மேம்பட்ட தொழில்நுட்பம், மேம்பட்ட பொருளாதாரம், அறிவியல் சாதனைகள் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் இணைய ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு, சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள், இன மற்றும் மத வன்முறைகள், போர் பயங்கரங்கள், இவை அனைத்தும் வெறுப்பின் வெளிப்பாடுகளே. உலக அளவில் ஆயுத மோதல்கள் அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் அன்பு தன்னை இழந்துவிட்டதா என்று நினைத்தாலும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் மறுப்பாக இருக்கின்றன. பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது, ஊர் திரண்டு மலை வெள்ளத்தில் உயிர்களை காப்பதற்கு செயல்படுவது, இவை அன்பின் காட்சிகளே, அன்பின் சாட்சிகளே. இவற்றை நாம் புறக்கணித்துவிட்டு வன்முறை காட்சிகளை மட்டும் பெரிதுபடுத்தக்கூடாது. அன்றாட வாழ்வில் அன்பின் முரசை கொட்டுவது எப்படி? கல்வி, சட்டம், பொருளாதாரம் இவை முக்கியமானவை என்றாலும் உண்மையான மாற்றம் தனிமனித அளவில்தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சிறிய செயல்கள் மூலம் அன்பின் முரசை ஒலிக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு கேட்பு என சொற்களில் அன்பின் முரசை ஒலிக்கலாம். ஒரு வயதானவருக்கு இருக்கை தருவது, ஒரு ஏழைக்கு உணவிடுவது, ஒரு மன அழுத்த நண்பனுக்கு செவி கொடுப்பது என செயல்களில் அன்பின் முரசை கொட்டலாம். வெறுப்பு கருத்துக்களை பகிராமல் ஊக்கமூட்டும் தரமான செய்திகளை பரப்புதல் மூலம் சமூக வலைதளங்களில் அன்பின் முரசை கொட்டலாம். இவை சின்ன சின்ன செயல்களாக தோன்றினாலும் அவை கூட்டமாக ஒரு பெரிய அன்பின் புரட்சியை உருவாக்கும். அன்பென்று கொட்டுமுரசை என்பது பாரதியின் கற்பனை மட்டுமல்ல, அது நவீன உலகின் வருங்காலத்துக்கான மாபெரும் திட்டம். உலகெங்கிலும் காணப்படும் மனநல நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பயங்கரவாதம், பசி, வறுமை இவை அனைத்திற்கும் மைய காரணம் மனிதர்களிடையே அன்பு இல்லாமையே. மனச்சிதைவிலும் கோபத்திலும் மூழ்கிவிடும் ஒரு சமூகம் அன்பின் மூலமே குணமடையும். மகாத்மா காந்தி, மண்டேலா, அன்னே தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் இவர்கள் அனைவரும் அன்பென்று முரசு கொட்டியவர்கள்தான். இவர்கள் தோற்றுப்போன காலம் எதுவும் இல்லை, மாறாக வரலாறு இவர்களை வெற்றியாளர்களாகவே காட்டுகிறது. எனவே நாமும் அந்த முரசை தூக்கி பிடிப்போம், அன்பென்று கொட்டு முரசை.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் இப்போது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் இசையும் இறை உணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அருணகிரி பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 13 புதன்கிழமை. இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னை நார் கழிவினை மண்ணில் சேர்ப்பதால் மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் உழவு ஆகியவை மேம்படுகின்றன. இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இட வேண்டும். இதனை விதைப்பதற்கு முன் அடி உரமாக இட வேண்டும். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பல மரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு 1 மரத்துக்கு 5 கிலோ போதுமானது.
3: மண் வளத்தை காக்கவும் ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை அதிகரிக்கவும் சமச்சீர் உர மேலாண்மையை பராமரிக்கவும் யூரியா, டிஏபி உரத்திற்கு மாற்றாக கலப்பு உரங்கள், சூப்பர் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் சல்ஃபேட் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அதிக மகசூல் பெறுவதற்கும் தேவையான தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை சரியான விகிதத்தில் மண்ணில் இடுவதே சமச்சீர் உர மேலாண்மையாகும். இது மண் வளத்தை காப்பதோடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. தற்சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கலப்பு உரம் MOP மற்றும் சூப்பர் பாஸ்பேட் போதிய அளவில் இருப்பு உள்ளது. யூரியா உரம் 46% தழை சத்தையும் டிஏபி உரம் 18%

0: தழைசத்தும் 46% மணி சத்தும் தருகிறது. ஆனால் கலப்பு உரங்கள் தழை மணி சாம்பல் சத்துக்களை ஒரே நேரத்தில் வழங்குகின்றன. யூரியா, டிஏபி உரத்திற்கு மாற்றாக சூப்பர் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் சல்ஃபேட் போன்ற உரங்களை இடுவதால் தழை மணி சத்துடன் கந்தக சத்தையும் வழங்குகிறது. இவை எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயறு வகை பயிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். விவசாயிகள் அதிகம் சாகுபடி செய்யக்கூடிய நெற்பயிருக்கு அடியுரமாக டிஏபி இடுவதற்கு சூப்பர் பாஸ்பேட் 150 கிராமை 25 கிலோகிராம் யூரியாவுடன் கலந்து இடலாம். இதனால் மணிச்சத்து, கந்தகம், கால்சியம் என 3 சத்துக்களும் கிடைக்க வழிவகை செய்யும். எனவே விவசாயிகள் மண்வளத்தை காக்கும் பொருட்டு யூரியா, டிஏபி உரத்திற்கு மாற்றாக கலப்பு உரங்கள் சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட், நானோ உரங்களையும் மண்வளத்தை எளிய முறையில் நீண்ட காலத்திற்கு பராமரிக்க மக்கிய தொழு உரங்கள், மண்புழு உரங்கள், உயிர் உரங்கள், பஞ்சகாவியா போன்ற வீட்டிலேயே தயாரிக்கும் கரைசல்கள், கரும்பாலை கழிவு உரம் மற்றும் தென்னைநார் கழிவு போன்ற நகர கழிவு உரங்கள் மற்றும் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துமாறு திருவள்ளூர் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கிறார்.
1: விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
3: பொதுவாக தக்காளியில் பெரியகுளம் 1 ரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் சிறப்பியல்பு என்னவென்றால், இது தொலைதூர ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகமாகும். அதே போன்று கோயம்புத்தூரில் அமைந்துள்ள வேளாண் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த கோயம்புத்தூர் ஹைபிரிட் 3 மற்றும் 4 ஆனது அதிக மகசூலுடைய தன்மை கொண்டுள்ளது. அதே போன்று கோ3 என்ற ரகமானது காய்பிடிக்கும் திறன் அதிகம் உள்ளது.
2: காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவதாகும். மண்ணின் வளத்திற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வதற்கும் அதிக அளவு ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நிலச்சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்த உடனே மண்வளம் குறித்த விவரங்கள் பதிவிறக்கமாகி மொபைல் போனில் மின்னணு வடிவில் மண்வள அட்டை கிடைக்கும்.
0: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு

0: மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளிமுகமை மூலமாக திரும்ப பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து 100 பக்தர்கள் வெள்ளித்தேரின் வளம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளையும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும்

0: ஐந்து நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: எல்லா சீசன்களிலும் மாம்பழம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசைப்படும் தலைமுறை நம்முடையது. சீசன் தாண்டியும் பல்வேறு பழங்கள் பேரங்காடிகளிலும் பழக்கடைகளிலும் விற்கப்படுகின்றன. உண்மையில் பழங்கள் எப்படி அதிவேகத்தில் தயாராகின்றன? கெமிக்கல்ஸ் எனப்படும் வேதிப்பொருட்கள் தான் காரணம். சந்தையில் விறுவிறுப்பான விற்பனையாகும் பழங்கள், அதிலுள்ள வேதிப்பொருட்கள் பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பது மிக முக்கியம். எல்லோராலும் விரும்பி சாப்பிடப்படும் மாம்பழம் பற்றி காண்போம். சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள அல்ஃபோன்சா, இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி என மாம்பழங்களின் வகைகளையும் விலைகளையும் தாண்டி பலரும் டக்கென தேர்ந்தெடுப்பது மஞ்சள் நிற பழங்களைத்தான். நிறம் தவிர்த்து பழம் நல்ல மணமாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்கினால் உடலுக்குள் பாயும் நச்சுக்களுக்கு தடை போடலாம். இயற்கையாக பழுத்த பழங்களைப் போல இல்லாமல் செயற்கை கனிகளில் சாறு குறைவாக பழுக்காமல் இருக்கும். இதற்கு பயன்படுவது பவுடர், மசாலா என செல்லமாக அழைக்கப்படும் மலிவு விலை வேதிப்பொருளான கால்சியம் கார்பைட். இதனை நீரில் நனைத்தால் உருவாகும் அசிட்டிலின் வாயு மற்றும் ஆர்சனிக், பாஸ்பரஸ் உள்ளிட்ட நச்சுக்களால் தலைவலி, மனநிலை கோளாறு, உறக்கமின்மை, புற்றுநோய், வயிற்றுப்போக்கு, தோல் நோய்கள், ஞாபக மறதி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும். குழாய் நீரை பழங்களின் மீது வேகமாக பாய்ச்சி கழுவி அல்லது மஞ்சள் பொடி உப்பு கலந்த நீரில் இவைகளை உபயோகப்படுத்தி சில நிமிடங்கள் ஊற வைத்து பின் நன்றாக கழுவி பின்னர் சாப்பிடலாம். பழங்களின் மேல் தோலில் படிந்திருக்கும் பூச்சி மருந்து படலம் பழத்தின் வீரியத்தை குறைத்துவிடும். மிதமான சூடுள்ள வெந்நீரால் பழங்களை கழுவினால் பூச்சி மருந்து படலம் முழுவதாக நீக்கப்படவில்லை என்றாலும் அதன் தாக்கம் குறையும். இதற்கு அதிக சூடான வெந்நீரை பயன்படுத்தக்கூடாது. வசீகரிக்கும் விதமாக அதே நேரம் ஒரே நிறத்தில் இல்லாமல் நல்ல எடையில் புதிய மனத்துடன் இனிப்பாக இருக்கும் பழங்களை அப்படியே சாப்பிடாமல் தோலை நீக்கி துண்டுகளாக வெட்டி சாப்பிடலாம். இப்படி அந்தந்த சீசனுக்குரிய பழங்களை மட்டும் சாப்பிடுவது நோய்களை தவிர்க்கும்.

0: இந்த வரிகள் பாட அணில் வேண்டும், அணில் விளையாட மரம் வேண்டும், மரம் நிலைத்திருக்க அவற்றின் இயல்பை சிதைக்காமல் இருக்க வேண்டும். செய்வோமா?
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.1 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28.8 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 67%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 41.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28.5 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். ஈரப்பதம் மற்றும் வெப்பம் நிறைந்த சூழல் நிலவக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்போது 7 மணி. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் புத்தம் புது காலை. ஒருவருடன் பழகும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் ஒவ்வொருவரின் மனமும் முற்றிலும் வேறுபட்டது. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம். கண்காணிப்பு கேமரா இயங்கும் விதம் தகவல்கள் வழங்குகிறார் வி விஜயலட்சுமி அவர்கள்.
2: கண்காணிப்பு கேமராக்கள் என்பவை வீடியோ பதிவு செய்யும் சாதனம், நேரலை ஒளிபரப்பிற்கான காட்சித்திரை மற்றும் காணொலி காட்சிகளை சேமிக்கும் அலகு ஆகியவற்றை கொண்ட ஒரு அமைப்பின் பகுதியாகும். நவீன கண்காணிப்பு அமைப்புகள் உயர் வரையறை திறன்களை கொண்டுள்ளன. இது மக்களை அடையாளம் காணவும், சம்பவங்களை பகுப்பாய்வு செய்யவும், தெளிவான மற்றும் விரிவான படங்களை உருவாக்கவும் அவசியமாகிறது. இந்த கேமரா அமைப்புகளில் அகச்சிவப்பு தொழில்நுட்பம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. எனவே அவை குறைந்த ஒளி நிலையிலும் கூட பார்க்க முடியும். அதனால் கண்காணிப்பு 24 மணி நேரமும் நடைபெறுகிறது. ஐபி அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்புகள் பயனர்கள் தங்கள் வீடியோ ஒளிபரப்பை தொலைவிலிருந்து அணுக அனுமதிப்பதன் மூலம் பாரம்பரிய செயல்பாடுகளுக்கு மேலும் வலு சேர்க்கின்றன. இணைய இணைப்புடன் எங்கிருந்தும் நேரலை ஒளிபரப்பையும் பதிவு செய்யப்பட்ட வீடியோவையும் நாம் எளிதாக பார்க்கலாம். கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்துவதால் பல நன்மைகள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்று குற்றங்களை தடுப்பதாகும். குற்றங்களை நிகழ் நேரத்தில் பதிவு செய்வதன் மூலம் குற்றவாளிகளை கைது செய்து வழக்கு தொடர கண்காணிப்பு கேமராக்கள் சட்ட அமலாக்கத்துறைக்கு ஆதாரங்களை வழங்குகின்றன. கண்காணிப்பு கேமராக்கள் ஒளியை லென்ஸ் மூலம் உள்வாங்கி CCD அல்லது CMOS சென்சார்கள் மூலம் அதை மின் சமிக்ஞைகளாக மாற்றி வீடியோ காட்சிகளை படம் பிடிக்கின்றன. இந்த காட்சிகள் கேபிள்கள் மூலமாகவோ அல்லது வைஃபை மூலமாகவோ தரப்பதிவு சாதனம் அல்லது கிளவுட் சேமிப்பகத்திற்கு அனுப்பப்பட்டு திரையில் நேரலையாகவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட

0: காட்டப்படுகின்றன. கோஆக்சியல் அல்லது ஈதர்நெட் கேபிள்கள் மூலம் காட்சிகள் அனுப்பப்படுகின்றன. வைஃபை மூலமாக காட்சிகள் நேரடியாக கிளவுட் அல்லது ஸ்மார்ட் போனுக்கு அனுப்பப்படுகின்றன. பதிவு செய்யப்பட்ட அல்லது நேரலை காட்சிகளை மானிட்டர்கள், கணினிகள் அல்லது ஸ்மார்ட் போன் செயலிகள் மூலம் பார்க்கலாம். இன்றைய கண்காணிப்பு அமைப்புகளில் சிசிடிவி கேமராக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை சொத்துக்களை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. இந்த கேமராக்கள் வீட்டு பாதுகாப்பிற்கு இன்றியமையாதவை. வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளை கண்காணிக்க இவை உதவுகின்றன. சிசிடிவி கேமராக்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள அவற்றின் அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிசிடிவி கேமராக்களின் முக்கிய பணி வீடியோக்களை பதிவு செய்து அனுப்புவதாகும். இது குற்றங்களை தடுத்து தீர்க்க உதவுகிறது. காலப்போக்கில் சிசிடிவி தொழில்நுட்பம் பெரிதும் மேம்பட்டுள்ளது. இப்போது வீடுகள் முதல் பொது இடங்கள் வரை எல்லா இடங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த கேமராக்கள் உள்ளன. சிசிடிவி கேமராக்கள் டிவிஆர் மற்றும் என்விஆர் போன்ற பல்வேறு வழிகளில் வீடியோவை சேமிக்கின்றன. இந்த சாதனங்கள் பிற்கால ஆய்வுக்காக காட்சிகளை பாதுகாத்து வைக்கின்றன. கேமராக்களின் எண்ணிக்கை, தெளிவுத்திறன் மற்றும் சேமிப்பு இடம் போன்ற அமைப்பின் தேவைகளை பொறுத்து இந்த தேர்வு அமைகிறது. பாதுகாப்பு கேமராக்களையும் வீடியோ மேலாண்மையையும் பயன்படுத்துவது காட்சிகளை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது, மேலும் பாதுகாப்பு சிக்கல்களுக்கு பதிலளிப்பதை எளிதாக்குகிறது. சிசிடிவி கேமரா அமைப்புகள் முதலில் பாதுகாப்பிற்கே முக்கியத்துவம் அளிக்கின்றன. அவை மக்களுக்கும் இடங்களுக்கும் ஒரு கூடுதல் பாதுகாப்பு அடுக்கை சேர்க்கின்றன. அங்கீகரிக்கப்படாத அணுகல் மற்றும் தரவு மீறல்களை தடுக்க அவை வலுவான பாதுகாப்பை கொண்டிருக்க வேண்டும். தரவு குறியாக்கம், பாதுகாப்பான கடவுச்சொற்கள் மற்றும் ஹேக்கிங்கை தடுப்பதற்கான வழக்கமான புதுப்பிப்புகள் ஆகியவை இதன் முக்கிய அம்சங்களாகும். சிசிடிவி அமைப்புகளில் தனியுரிமையும் ஒரு முக்கிய அம்சமாகும். அவை சட்டங்களை பின்பற்ற வேண்டும் மற்றும் தனியுரிமையை மதிக்க வேண்டும். குளியல் அறைகள் போன்ற தனிப்பட்ட இடங்களில் கேமராக்கள் இருக்கக்கூடாது. தவறான பயன்பாட்டை தவிர்க்க பதிவு காட்சிகள் பாதுகாப்பாகவும் தனிப்பட்டதாகவும் வைக்கப்பட வேண்டும். இந்த கேமராக்களின் அவசியத்தை புரிந்து கொண்ட நாம் இதனை நம் வீட்டிலும் பொருத்தி குற்றங்களை தடுப்போம், பாதுகாப்பாக இருப்போம்.
1: நாளும் அறிவோம். கண்காணிப்பு கேமரா இயங்கும் விதம் தகவல்கள் வழங்கினார் வி விஜயலட்சுமி அவர்கள்.
2: புத்தம்புது காலையில் அடுத்து வருவது ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் மூக்குத்தி அம்மன். இந்த படத்திலிருந்து

0: தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
1: உள்ளம் கோடாமல் செம்மையாய் ஒழுகி வருவதே விழுமிய நடுவு நிலைமையாகும். நடுவு நிலைமை உடையவர் உலகில் வியக்கத்தக்க பெருமைகளை அடைவார்கள் என்பது தெய்வப்புலவர் வாக்கு. சோழ நாட்டில் அனபாய சோழன் திருவாரூரில் அரசு புரிந்திருந்தான். சிறந்த நீதிமான், உள்ள பண்பும் நல்ல நீர்மைகளும் இவன்பால் உரிமையாய் பெருகியிருந்தன. மண்ணுயிர்களை தன்னுயிர் என எண்ணிய புண்ணியசீலன். பீடும் பெருமையும் பெற்ற இம்மன்னனுக்கு வீதிவிடங்கன் என்ற திருமகன் பிறந்து வளர்ந்தான். அழகும் அறிவும் உடைய வீதிவிடங்கன் இளவரசனாய் உயர்ந்தான். ஒரு நாள் தேரேறி இராச வீதிகளில் உலா வந்தான். அவ்வாறு வருகின்ற போது பசுமாட்டின் கன்று துள்ளியோடி வந்து அவனுடைய தேர் சக்கரத்தில் சிக்கி இறந்து போயிற். இளவரசன் மிகவும் வருந்தி நின்றான். அந்த கன்றின் தாய்ப்பசு உணர்வு மேலிட்டால் கலங்கி துடித்து விரைந்தோடி வந்து கன்றினைக் கண்டது. அரண்மனை நோக்கி ஓடி அரண்மனை வாசலில் கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியை தன் கொம்பால் அசைத்து அடித்தது. அம்மணியோசையை கேட்ட அனபாய சோழன் விரைந்தோடி வந்து கண்ணீர் விட்டு நிற்கும் பசுவின் நிலையைக் கண்டான். உற்றதையெல்லாம் அயல் நின்ற அமைச்சர்கள் சொல்ல கேட்டான். உள்ளம் பதைத்தான். உடனே திருவாரூர் தியாகராச பெருமானை வேண்டி, அடியேனை ஆட்கொண்ட பெருமானே, எனது மகன் பசுங்கன்றை கொன்றான் என்பது உறுதியானபடியால் மேலோர் ஏற்படுத்திய தர்ம நூல்படி என் மகனை இதோ தேர்க்காலிலிட்டு உயிர் போக்குவேன் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு தேரில் கட்டிய குதிரைகளை விழுந்து கிடக்கின்ற வீதிவிடங்கன் கழுத்தடியில் சக்கரம் அழுந்தும்படி நேராக முடுக்கி தேரை ஓட்டினான். தேர் சக்கரம் ஏறி வீதிவிடங்கன் உயிரிழந்தான். அதனைக் கண்ட தேவர்கள் அருமையாகப் பெற்ற பிள்ளையைக் கருதாமல் புண்ணியத்தை நோக்கிய கண்ணியவானே, உனக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படுமாக என்று வாழ்த்தி பூமாறி பொழிந்தார்கள். நகர் மக்களெல்லாம் அனபாய சோழனின் நீதிமுறை கண்டு இந்த அரசனை பெற நாம் என்னதவம் செய்தோமோ என்று வாழ்த்தி நின்றனர். உடனே எல்லாமுள்ள இறைவன் ரிஷப வாகனத்தில் பார்வதி பரமேஸ்வரனாக எழுந்தருளி அனபாய சோழனுக்கு உண்டாகியிருந்த துன்பங்கள் யாவற்றையும் போக்கி நம்மிடத்தில் நம்பிக்கையும் பேரன்பும் வைத்து மனுநீதி தவறாமல் அரசாட்சி செய்கின்ற மனுநீதி சோழனே, நீ நடத்துகின்ற நீதியின் பெருமையை உலகத்தார் தெரிந்து கொள்ளவே இவ்வாறு சோதித்தோம். நீ உலகப்பகழ் பெற்றாய் என்று திருவாய் மறந்து இறந்து கிடக்கும் பசுங்கன்றும் கலாவல்லவன் என்ற மந்திரியும் வீதிவிடங்கன் என்னும் இளவரசனும் உயிர் பெற்று எழும்படி கருணை செய்தான் இறைவன். இறைவன் அருளை வியந்து அழுது துதி செய்து தொழுதான். ஒருமைந்தன் தன் குலத்துக்குள்ளான் என்பதும் ஓரான் உணரான். பெருமும் தன் வழி செல்கை கடனென்று தன் மைந்தன் மர்மும் தன் தேராழி உறவுந்தான் மனுவேந்தன். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான். தன்னழி வெண்குடைவேந்தன் செயல்கண்டு தரியாது மன்னவர் கண்மழை பொழிந்தார்கள் வானவர் பூமழை சொரிந்தார்கள். அன்னலவன் கண்ணெதிரே அணிவீதி மழவுடை மேல் விண்ணவர்கள் தொடனின்றான் வீதிவிடங்கப் பெருமான் என்று பெரிய புராணம் பேசுகின்றது. மேலும் இச்சோழனது பெருமை சிறப்பதிகாரத்திலும் பேசப்படுகின்றது. வாயிற்கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் என்று சிலப்பதிகாரம் பேசும். மனுநீதி சோழன் நீதிமுறையை மேலும் பல இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. வள்ளற்பெருமான் இவனது இத்தூய வரலாற்றை மனுமுறை கண்ட வாசகம் எனப் பாடியுள்ளார். ஒரு பசுவினிடமும் நடுவு நிலைமையுடன் நடந்தமையால் தகுதிக்கு, அதாவது நடுவு நிலைக்கு நீதிக்கு இவன் தக்க சான்றாகவும் சான்றோனாகவும் உலகம் புகழ ஓங்கி நின்றான். இதனைத்தான் தெய்வ புலவர் நடுவு நிலைமை அதிகாரத்தில் தகுதியென ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்று போற்றினார். நடுவு நிலைமை என்பது உள்ளம் கோடாமல் செம்மையாய் ஒழுகி வரும் வாழ்க்கை என்பது இவனுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து இன்புறுகின்றோம்.
0: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால்

உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா

0: மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலுமிருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா துபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் தூபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29 வரையிலும், கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31 வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் அறுபது

0: 25 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடைப்பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டேல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

0: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் ஏழை எளிய மக்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
1: இப்போ முகம் சீரமைப்பு இதுன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பேஷண்ட் நான் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 70 லட்சம் 75 லட்சம்லாம் செலவு பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட சொன்னும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும் போது நான் வந்து அந்த இம்ப்ளான்ட் வந்து இது ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் தான். இங்க நம்ம இந்தியால பண்ணணும்னு நினைச்ச ஃபர்ஸ்ட் கேஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து எடுத்துன்னு வரும் அந்த இம்ப்ளான்ட். நினைக்கும் போதுதான் டக்குனு இங்கேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தா என்ன ஆகும் சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் வொர்க்கிங் வித் ஐஐடி மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோடயும் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸோடயும் ஒர்க் பண்ணேன். சோ அவங்க வந்து எனக்கு எல்லா மிஷின்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் கொடுத்தாங்க. இன்ஜினியர்ஸ் அண்ட் என்னோட டீம் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி வி வர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ பெட்டர் இம்ப்ளான்ட் தேன் தி ஃபாரின் கண்ட்ரிஸ். காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து அங்கே 23 லட்சம்ன்றது ஆனது வந்து இங்கே வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இப்போ வந்து இந்த சொன்ன தெரியுமா, அந்த புற்றுநோயோ ஒரு டியூமரோ எல்லாத்துக்குமே அதுக்கே செலவு பண்ணிருப்பாங்க எல்லாரும். அண்ட் அதெல்லாம் நடக்கிறது யாருக்கு நடக்கும்னா, கொஞ்சம் வறுமையில இருக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே நடக்கும் அந்த மாதிரி அந்த ஓரல் ஹேபிட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, திருப்பியும் போய் ஒன்னுன்னு ஒரு சர்ஜரி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஐஐடி மூலியமா வி ஸ்டார்டட் அ மூமெண்ட் கால் ரைட் டு ஃபேஸ். அந்த ரைட் டு ஃபேஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு அங்க வந்து ஜாய் ஆஃப் கிவிங் சொல்லிட்டு ஐஐடியில ஒரு யூனிட் இருக்கு. ஸோ அவங்க மூலியமா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஐஐடி மூலியமா தே வில் டூ தி ஃபண்டிங் ஃபார் தீஸ் பேஷண்ட்ஸ். ஸோ பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க எதுவும் கஷ்டம்லாம் பட தேவையில்லை. அவங்களுக்கு முகம் சீர அந்த கட் பண்ணதை வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணா தே கேன் ஆல்வேஸ் கம், தே கேன் கெட் இட் டன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கருப்பு பூஞ்சையோ இல்லாட்டி எதனால அந்த ஃபேஸை லூஸ் பண்ணவங்க டியூமரோ அமிலோபிளாஸ்டோமாலாம் சொல்லுவோம், அதனால ஃபேஸை லூஸ் அந்த எலும்பை லூஸ் பண்ணி வாயை திறக்க முடியாமல் சாப்பிட கஷ்டப்படுறவங்க, எந்த பல்லாஸ்

0: ஆஸ்பத்திரிக்கு வேணா போகலாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலாம். போயிட்டு அங்கே அங்கே முகம் சீரமைப்பு நிபுணர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டாங்கன்னா இமிடியேட்டா அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காம்பா, இந்த மாதிரி பேஷண்ட் இருந்து இம்ப்ளான்ட் வேணும், இந்த இதுனா வி வில் டேக் ஆஃப் எவ்ரி திங். ஸோ பேஷண்ட் வந்து அழகா பண்ணிட்டு போயிடலாம். கிளிப் லிப் அண்ட் கிளிப் சர்ஜரி, கிளிப் பேலட் பாத்தீங்கன்னா அதுலயும் ரெண்டு மூணு இருக்கு. அதுல மெயினா வந்து ஸ்மைல் ட்ரெயின் ஒன்று இருக்கா, இது அவங்க வந்து ரொம்ப 20 வருஷமா வேலை செஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. சோ அவங்களும் வந்து அந்த குழந்தை பறக்கும் போதே ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து. சோ தே வில் கம், தே வில் அகைன் டேக் கேர். ஃபர்ஸ்ட் குழந்தை வெளில வந்த உடனே அப்பா அம்மாவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் காட்ட தயங்குவாங்க. நம்ம ஊர்ல எல்லாரும் என்னெல்லாமோ பேசுவாங்க, அதனால தயங்குவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா குழந்தைனால பால் குடிக்க முடியாது. சோ அதுக்கு வந்து அங்க சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கரெக்டான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, எப்படி கொடுக்கணும்ன்றது. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து அந்த இதுல தான் இருக்கணும், அந்த ட்ரைனிங் பீரியட், கவுன்சிலிங், குழந்தை எப்படி பாத்துக்கிறது. 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணலாம், அந்த கிளிஃப்ட் லிப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணலாம்.
1: கிளிஃப்ட் லிப்னா எப்படி டாக்டர், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்?
0: லிப்னா லிப் மட்டும் கட்டாயம் இருக்கும், இந்த லிப் கீழ் கதை லிப்ல இருந்து கட் பண்ணி இந்த மூக்கு வரைக்கும் போகும். கிளிஃப்ட் பேலட்னா மேல அன்னம் இருக்குல்ல, அந்த அன்னத்துல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், அந்த மூக்குக்கும் வாய்க்கும் கனெக்ஷன் இருக்கும். பேலட் தான் வந்து பெரிய ப்ராப்ளம் இதுல. லிப்பும் வந்து ப்ராப்ளம் தான், நம்ம வந்து வெளியில போக முடியாது, க்ளோஷர் கம்ப்ளீட்டா கிடைக்காது, இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், சோ அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். சோ ரெண்டுத்தையுமே கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப யாரையுமே நம்ம அப்படி வெளில விடுறது கிடையாது, தேடி கண்டுபிடிச்சி 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இதை பண்றதுக்கு, டூயிங் எ வெரி எக்ஸலன்ட் லைக் எக்ஸலன்ட் ஒர்க். அண்ட் எல்லா மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே அதுல வந்து மெம்பரா இருக்காங்க. சோ எங்க இருந்தாலும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி டக்குன்னு போயிட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு போயிடும் இன்ஃபர்மேஷன் போயிடும். இம்மிடியட்டா அவங்க அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணி டோன்ட் வரி, இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் ஏழை எளிய மக்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து 3 வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன 3 வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான், இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க, பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி, பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான், குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோடு வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்லாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான் தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பற்ற மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்கு. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான், நம்ம குருநாதர்கிட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில் அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முத வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள்

0: போச்சுன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மழையில் படுத்துருக்குறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மழையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன். என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை பொழந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பிளந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்னைக்கு ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளை இட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். சரியான பாதையில் வழிநடத்தும் குருவும் அவர் மீது அளவற்ற மதிப்பும் இருந்தால் எந்த சூழலிலும் மனம் தடுமாறாது.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர் ஸ்ரீகுமார். பாடலின் படம் மோகமுள். இன்று காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: மாட்டிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: புத்தம்புது காலையில் அடுத்து வருவது கணவனை கண்கண்ட தெய்வம். இந்த படத்திற்காக பி. சுசீலா.

0: நகர்வலம். போதைப்பொருள் இல்லாத உலகம் செய்வோம்.
1: ஒரு தவறான முடிவு ஒரு மனிதனின் அந்த நாளை மட்டுமல்ல அவனது முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடுகிறது. இன்று நாட்டின் பல இளைஞர்களை அமைதியாக விழுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பேராபத்து தான் போதைப்பொருள் பழக்கம். ஒரு முறை ட்ரை பண்ணு, ஸ்ட்ரெஸ் குறையும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஒன்றும் ஆகாது. இப்படி தொடங்கும் பழக்கங்கள் தான் பின்னர் வாழ்க்கையையே கட்டுப்படுத்தும் அடிமைத்தனமாக மாறுகிறது. அறிவியல் ஆய்வுகளின்படி இளம் வயதில் மனித மூளை முழுமையாக வளர்ச்சி அடைவது சுமார் 25 வயதிற்கு பிறகுதான். அத்தகைய பருவத்தில் போதைப்பொருட்கள் பயன்படுத்தப்படும் போது மூளையின் நினைவாற்றல், முடிவெடுக்கும் திறன், உணர்ச்சி கட்டுப்பாடு, கவனத்திறன் ஆகியவை நேரடியாக பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக டோபமைன் எனப்படும் மகிழ்ச்சி உணர்வை உருவாக்கும் மூளை ரசாயனத்தின் செயல்பாட்டை போதைப்பொருட்கள் செயற்கையாக மாற்றிவிடுகின்றன. இதனால் பல பேருக்கு வாழ்க்கையில் இயல்பாக கிடைக்கும் மகிழ்ச்சி கூட போதாமல் போகிறது. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி போதைப் பழக்கத்தை கையாளும் பெரும்பாலானவர்கள் 15 முதல் 24 வயதுக்குள் உள்ள இளைஞர்களே. மேலும் அதிகப்படியான போதைப் பழக்கத்தால் மன அழுத்தம், மனச்சோர்வு, பதட்டம், தற்கொலை சிந்தனை, வன்முறை நடத்தை போன்றவற்றை அதிகரிக்கிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. போதைப்பொருள் இல்லாத உலகம் என்பது சாத்தியமில்லாத கனவா? இல்லவே இல்லை. நாம் நினைத்தால் அந்த மாற்றத்தை நிச்சயமாக நிகழச் செய்ய முடியும். போதைப் பழக்கத்திற்கு அடிமையான பிறகு பலர் குடும்பத்திலிருந்து விலகுகிறார்கள், படிப்பில் வேலையில் கவனம் இழக்கிறார்கள். என்றளவில் சமூகத்தில் நிகழும் பெரும்பாலான குற்றங்களுக்கு அதன் ஆணிவேராக இருப்பது போதைப் பழக்கமே.

0: எத்தனையோ சட்டங்களும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்காக வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் தனிமனித ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இல்லாமல் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க இயலாது. போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு தனிமனிதனுக்கான போராட்டம் மட்டுமல்ல, அதுவே பாதுகாப்பான சமூகத்திற்கான உத்தரவாதம். ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் கட்டிடங்களோ தொழில்நுட்ப வளர்ச்சியோ அல்ல, அந்த நாட்டின் இளைஞர்கள்தான். அந்த இளைஞர்களின் கனவுகள் போதை புகையில் கரைந்து போகக்கூடாது. ஒரு தாயின் நம்பிக்கையும் ஒரு தந்தையின் உழைப்பும் ஒரு குடும்பத்தின் எதிர்காலமும் சில நிமிட பழக்கங்களுக்காக சிதைந்து போகக்கூடாது. இன்று நாம் எடுக்கும் நல்ல முடிவுகள்தான் நாளைய பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கப் போகிறது. வாருங்கள், நம்பிக்கையுள்ள இளைஞர்களை உருவாக்குவோம், பொறுப்புள்ள சமூகத்தை கட்டி எழுப்புவோம், போதையில்லாத பாதுகாப்பான ஆரோக்கியமான உலகம் செய்வோம்.
1: போதைப் பொருள் இல்லாத உலகம் செய்வோம். எழுதியவர் எல் பார்த்திபன், வாசித்தவர் விஜய். இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
0: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் ஏ எம் ராஜா பி சுஷீலா பாடிய பாடலை
2: களத்தூர் கண்ணம்மா இந்த படத்திலிருந்து.

0: எண்ணங்களின் மொழிபெயர்ப்பவை கண்கள்.
1: அவை புரிய அடுத்த மனிதரின் கண்களை பார்த்து பேசும் நேரம் அதிகரிக்க வேண்டும்.
0: ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம்?
1: மனம் திறந்து மடல் மாணிக்கம் சொல்வதை கேட்போமா?
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள முகமது இக்பால் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கொரோனா ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட காலத்துல பெரும்பாலானவர்கள் தங்கள் கையில கைபேசி, மொபைல் போன்ஸ், வீட்டுல தொலைக்காட்சி, மேசையில கணினின்னு
4: மின்சாதன பொருட்களை வச்சுக்கிட்டு இருந்தோம்.
3: வேற வழி இல்லைன்னு நாம காரணம் சொல்லுவோம்.
4: நோய் தொற்று காலம் மட்டுமல்ல, இப்பவும் எல்லா மக்களும் பெரும்பாலானவர்கள் கைபேசி கூடவே இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ தொடர்ந்து பயன்படுத்துறதுனால
3: கண்ணுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பா இளவட்டங்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பதா சொல்றாங்க. தொடர்ந்து இவற்றை பார்த்துக்கிட்டே இருப்பதால் கண் எரிச்சல் ஏற்படுறத உணர்றோம். இந்த சாதனங்களை தவிர்த்து இல்லாம நமது வாழ்க்கைய நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவை யாவும் நம்மோடு ஒன்றிவிட்டன. சரி, என்னதான் இதற்கு தீர்வு? கண் பிரச்சனைகளை குறைப்பதற்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் அவசியம். டிஜிட்டல் திரைகளை நாம பயன்படுத்தும் போது உரிய கால அளவுகளில் இடைவேளை எடுத்துக்கொள்ளணும். 20-20-20 என்ற விதியை நினைவில் கொள்ளணும் அல்லது கட்டாயம் பயன்படுத்தணும்.
4: பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா,
3: உங்க வீட்டுல எல்லாருமே கணினி கூட தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயம் இது உபயோகரமா இருக்கும். இந்த 20-20-20 விதி, அதாவது 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை 20 நொடிகள் பார்க்க வேண்டும். 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை 20 நொடிகள் பார்க்க வேண்டும். தொடர்ந்து கணினியில் லைத்திருப்போர், தொலைக்காட்சியில் விழித்திருப்போர், அலைபேசியில் அடைந்து கிடப்போர் 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை, முடிந்தால் அது மரத்தின் பச்சை நிறமாயிருந்தால் மிக நல்லது, 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை பசுமையை 20 நிமிடத்திற்கு ஒரு முறை 20 நொடிகள் பார்ப்பதை வழக்கமாக வச்சுக்கணும். அது நமது கண்களுக்கு நல்லது. அப்புறம் ஆரோக்கியமான உணவு முறை வயதுடன் தொடர்புடைய கண் பிரச்சனைகளை குறைக்கக்கூடும். தவறாமல் உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தலாம். கண்களுக்கு பிராணவாயு செல்லும் அளவை அதிகரிக்கும். நச்சுக்களை அகற்றுவதற்கும் உதவும். தொலைக்காட்சி பெட்டிக்கு மிக அருகில் உட்கார்ந்து பார்ப்பது கண் அழுத்தத்தையும் கழுத்தில் வலியுடன் கூடிய அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடும்.
4: முகமது இக்பால் ஐயா,
3: கண்களை ஈரப்பதம் உள்ளதாகவும் புத்துணர்வு உள்ளதாகவும் வைத்திருப்பதற்கு அப்பப்ப கண்களை மூடி திறக்கணும். கண்களுக்கு மசாஜ் செய்யலாம். அது எப்படி மசாஜ் செய்யறது? கைகளில் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா தேய்ச்சி அப்படியே கண்களுக்கு மேலே வைக்கும்போது இயற்கையான முறையில் கண் தசை

0: தளர்வாக்கும். இதை விட கண் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கண் பரிசோதனை செய்துக்கணும். தினசரி கணினி பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய அன்றாட பணிகள் பற்றி மருத்துவர்கள்ட்ட எடுத்து சொல்லணும். அப்போ அதுக்கு தகுந்தபடி மருத்துவ ஆலோசனைகளை சொல்லுவாங்க. நாமளும் அவற்றை பின்பற்றலாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. எதையும் பார்த்து பார்த்து பக்குவமா பயன்படுத்தணும். அந்த காலத்துல இப்படியாப்பட்ட சாதனங்கள்லாம் இல்லை. மக்களுக்கு வெளியே போயிட்டு வர்றது, கோயில் குளம், பயிர் பச்சையை பார்க்கறதே பொழுதுபோக்கு. ஆனா இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. நடைப்பயணம் இல்லை, சாப்பாடு சிறுதீனி உட்கொள்வது அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து உடல் உபாதைகளை உருவாக்கி விட்டன. எல்லாம் நாம பார்த்து கொண்டாந்தது தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் வி. சரவணன் அவர்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம்.
2: வி. வி. ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின்,
1: உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம்,
2: ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
2: இன்று காலை 9 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணைவரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம். திரைகானத்தின் முதலில் எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம். ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கும் முன்,
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: மாநிலத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: திரைக்கானத்தில் தொடர்ந்து உன்னை நினைத்து திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். உன்னிமேனன், சுஜாதா.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: வானொலிக்கு 90
2: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்டுற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் வி சி பிரமோத். த ஹெட்லைன்ஸ். Center forms high-level committee to study demographic change caused by infiltration and other reasons. Supreme Court to deliver its verdict today on petitions challenging special intensive revision of electoral rules. CBSC rejects claims circulating on social media about breach of its on-screen marking system, saying it was only testing site and not actual platform. IMD issues red alert for severe heat wave conditions in Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbha today. NASA releases details of robotic landers, hopping drones and vehicles it aims to send to moon as part of its plan to build lunar base. And in IPL cricket, Royal Challengers Bengaluru storm into final beating Gujarat Titans by 92 runs in qualifier 1 at Dharamshala. The centre has constituted a high-level committee to address the challenges of demographic changes caused by infiltration and other reasons. In a social media post, Union Home Minister Amit Shah said that the committee will be chaired by former Supreme Court Judge Justice Prakash Prabhakar Navlekar. Census Commissioner along with former IAS Officer Durga Shankar Mishra, former IPS officer Balaji Srivastava and economist Dr. Shamika Ravi have been appointed as members of the committee. The Joint Secretary Foreigners 1 in Home Ministry will serve as the member secretary in the committee. Mr. Shah said infiltration and other reasons are causing unnatural demographic change, which poses a very significant challenge to the present and future of any nation. He said demographic change is a serious issue linked not only to the sovereignty but also to national security, law and order, profound changes in social structure and the preservation of tribal society. A report.
4: The high-level committee will conduct a comprehensive assessment of demographic changes occurring across India due to illegal immigration and other unnatural causes. It will also analyze patterns of abnormal population shift at the levels of religious and social communities and will present a planned and time-bound solution for the same. Prime Minister Narendra Modi, in his Independence Day speech from Red Fort last year, had announced about the high-level committee on demographic change.
5: I want to talk about the country in front of the country and the country in front of the country. देश की डेमोग्राफी को बदला जा रहा है, एक नए संकट के बीज बोए जा रहे हैं और ये घुसपैठिए मेरे देश के नौजवानों की रोजी रोटी छीन रहे हैं, एक घुसपैठिए मेरे देश की बहन बेटियों को निशाना बना रहे हैं, ये बर्दाश्त नहीं होगा, एक घुसपैठिए भोले भाले आदिवासियों को भ्रमित करके उनकी जमीनों पर कब्जा कर रहे हैं, ये देश सहन नहीं करेगा और इसलिए एक हाई पावर डेमोग्राफी मिशन शुरू करने का निर्णय किया है।

0: guided by an India-first approach. Convergence of interests may sustain cooperation, but India's standing in a fractured world will ultimately rest on the strength it builds at home, the paper concludes. And with that, it's back to you, Pramod.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Centre forms high-level committee to study demographic change caused by infiltration and other reasons. Supreme Court to deliver its verdict today on petitions challenging special intensive revision of electoral rolls. CBSC rejects claims circulating on social media about breach of its on-screen marking system, saying it was only testing site and not actual platform. IMD issues red alert for severe heatwave conditions in Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbha today. And in IPL cricket, Royal Challengers Bengaluru storm into final, beating Gujarat Titans by 92 runs in qualifier 1 at Dharamshala. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்போது 8:30.
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கர வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். என்ன சொல்ல போகிறார்?
9: தென்னையில் முக்கியமாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய், குருத்த அழுகல் நோய், இலை கருகல் நோய் போன்ற பூஞ்சாணத்தால் ஏற்படும் நோய்கள் முக்கியமானதாகும். இதைத் தொடர்ந்து வேர் வாடல் நோயும் முக்கியமானதாகும். இந்த நோய்களின் அறிகுறியும் அதன் மேலாண் முறைகளையும் காண்போம். முதலாவதாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய். இந்நோயின் முக்கிய அறிகுறி, முதலாவதாக பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்திலிருந்து 3 அடி உயரம் வரை வெடிப்புகள் ஏற்படும், அதில் சாறுகள் வடியும். இந்த சாறு வடிந்த தண்டு பகுதியை வெட்டி பார்த்தால் தண்டு பகுதியானது அழுகி நிறம் மாறி காணப்படும். அடுத்ததாக மரத்தினுடைய ஓலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிடும். அடிமட்டைகள் எல்லாம் பழுப்படைஞ்சு காய்ந்து மரத்தோடு ஒட்டி தொங்கிவிடும். பாதிக்கப்பட்ட இலைகளை இழுத்தா இவ்விலைகள் கையோடு வராது. அடுத்ததாக வேர்களும் அதிக அளவில் நிறம் மாறி எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களில் அனைத்து குறும்பைகளும் இளம் காய்களும் சில நேரங்களில் கொட்டிவிடும். மேலும் இந்த நோய் தாக்கப்பட்ட இந்த மரங்கள் சைலிபோரஸ் என்ற பட்டை துளைப்பானால் மேலும் தாக்குதலுக்கு உட்படும். நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பொழுது இவ்வாறு தாக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்தில் கேமோடர்மா என்ற பூஞ்சன வித்து திரள்கள் காளான் போன்று காணப்படும். இந்த காளானின் மேல்புறம் தடிமனாகவும் கருஞ்சிறப்பு நிறத்திலும் இருக்கும். இதனுடைய அடிப்புறத்தை பார்த்தா வெள்ளை நிறமாக இருக்கும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரமானது 6 மாதம் முதல் 1 வருடத்துக்குள்ள இறந்துவிடும். இந்நோயானது கேனோடர்மா லூசிடம் என்னும் காளான் வகை பூஞ்சாணத்தினால் ஏற்படுகின்றது. அந்த காளான் வித்துக்கள் நீண்ட காலம் மண்ணில் வாழும் தன்மையுடையது. எனவே இந்த நோயானது ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு மண்ணின் மூலமாகவோ பாசன நீர்களின் மூலமாகவோ பரவுகின்றது. இந்நோயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறைகளை நாம் கடைபிடிப்பதன் மூலம் இந்நோயினுடைய தாக்குதலை குறைக்கலாம். முதலாவதாக நோய் தாக்கி இறந்த மரங்கள் அல்லது நோய் முற்றிய நிலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மரத்தை சுற்றி வட்டப்பாதையை அமைத்து நீர் பாய்ச்சணும். இந்த மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு

0: செல்லாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நோய் காரணியானது இதனுடைய வித்துக்கள் மண்ணில் தான் நீண்ட காலம் வாழும் தன்மையுடையதாக இருக்கும். எனவே ஒரு இடத்திலிருந்து மண்ணோ நீரோ பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1% போடோ கலவையை 40 லிட்டர் என்ற அளவில் மரத்தை சுற்றி 2 மீட்டர் வட்டப்பாதையில் மண் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். நோயின் தீவிரத்தை பொறுத்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை நாம் இந்த போடோ கலவையை ஊற்றலாம். இந்த போடோ கலவை என்னும் பூஞ்சான கொல்லியை விவசாய பெருமக்களே தயாரித்து பயன்படுத்தலாம். இதை தயாரிக்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மயில் துத்தம் அல்லது தாமர சல்பேட், 1 கிலோ நீர்த்த சுண்ணாம்பு மற்றும் 100 லிட்டர் தண்ணீர் ஆகும். இதை எப்படி தயாரிக்கிறதுனா, 2 பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏனெனில் அந்த காப்பர் சல்பேட்டுக்கு வந்துட்டு அரிக்கிற தன்மை வந்து இருக்குது. அதனால 2 பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் இன்னொரு பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 1 கிலோ தாமிர சல்பேட் அல்லது மயில் துத்தத்தை போட்டு நல்லா மரக்குச்சி வைத்து கலக்க வேண்டும். அடுத்த பக்கெட்ல நீர்த்த சுண்ணாம்பு போட்டு நல்லா கலக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மயில் துத்தத்தை நம்ம நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்க வேண்டும். இத விவசாய பெருமக்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள, 1 மேல வந்து வானம் நீல நிறமா இருக்கு, அதனால ப்ளூ கலர் மேல எடுத்துட்டு போய் கலக்கலாம். இல்ல அப்படின்னா கலர் இல்லாத அந்த நீர்த்த சுண்ணாம்பு கலராக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வாறு தாமர சல்பேட்டை எடுத்துக்கொண்டு நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்கினால் நம்மளுக்கு 1% போடோ கலவை கிடைக்கும். இதை வந்து 1 மரத்துக்கு 40 லிட்டர் என்ற அளவில் நாம் ஊற்றலாம். இந்த போடோ கலவையை என்னைக்கு உபயோகப்படுத்துகிறீர்களோ அன்னைக்கு தயாரித்து நாம வந்து ஊற்றணும். இதை தயாரித்து நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது.
1: மேடம் சொன்ன மாதிரி போர்டோ கலவைய அப்பப்ப தயார் பண்ணி அப்பப்ப பயன்படுத்திடணும். இன்னைக்கு தயார் பண்ணி நாளைக்கு பயன்படுத்தலாம்னு எடுத்து வைக்க கூடாது, சரிதானுங்களா?
0: அடுத்ததாக ஹெக்ஸகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டர் மருந்தை 100 மில்லி லிட்டர் தண்ணீர்ல கலந்து 3 மாதத்துக்கு 1 முறை வேர் வழியாக உட்செலுத்தலாம். இதற்கு நல்ல பென்சில் தடிமன் இருக்கிற வேரை எடுத்து இளம் வேர்களை வந்து உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக புருத்த அழுகல் நோய் பெரும்பாலும் புதிதாக நட்ட நாற்றுகளில் தான் அதிகமாக தென்படும். இதனுடைய அறிகுறிகள் குருத்து இலைகளில் பச்சையம் குறைந்து வெளுத்து காணப்படும். பிறகு குருத்துக்கள் எல்லாம் காஞ்சு வளைந்து தொங்கிடும். இந்த மாதிரி குருத்த மெதுவா இழுத்தாலே கையோட வந்துடும். இந்த குருத்தினுடைய அடிப்பகுதி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற திசுக்கள் எல்லாம் அழுகி ஒரு மாதிரி அழுகிய நாற்றம் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கும். குருத்த அழுகல் நோய் பெரும்பாலும் மழை காலங்கள்ல அதிகமாக வரும். அதனால மழை காலங்களில் புதிதாக நட்ட தென்னை மரங்களை கண்காணித்து வருவது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த போதுமான அளவு வடிகால் வசதியை நம்ம ஏற்படுத்தணும். மேலும் இவ்வாறு தாக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் நீக்கிவிட்டு போடோ கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடு 3% என்ற அளவில் கொண்டையை சுற்றி ஊற்றி அதை நன்கு நனைக்க வேண்டும். இந்த 1% போடோ பசையை தயாரிக்க 100 கிராம் காப்பர் சல்பேட், 100 கிராம் நீர்த்த சுண்ணாம்பை தனித்தனியே 500 மில்லி லிட்டர் கரைந்து இரண்டையும் ஒன்றாக கலக்கணும். மேலும் தடுப்பு நடவடிக்கையாக பருவ கால தொடங்குவதற்கு முன்பே காப்ராக்சி குளோரைடு 8-3 கிராம் என்ற அளவில் கலந்து கொண்டை நல்லா நனையுமாறு நாம் தெளிக்கலாம்.
1: குருத்து அழுகல் நோயாச்சு, அடுத்த நோய் என்ன மேடம்?
0: இலைக்கருகல் நோய். இது பெரும்பாலும் வெயில் காலங்களில் அதிகமாக தென்படும். இதை கட்டுப்படுத்துவதற்கு 1% போடோ கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது ஹெக்ஸகோனசோல் என்னும் பூஞ்சான கல்லியை 100 மில்லி லிட்டரை 100 மில்லி லிட்டர் நீரில் கலந்து 1 மடத்துக்கு 3 மாத இடைவெளியில் நாம் கட்டலாம். மேலும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு பொட்டாசியத்தை கொடுப்பதன் மூலம் 3.5 கிலோ 1 மரம் 1 வருடத்துக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மரத்தினுடைய தடுப்பு தன்மையை அதிகரித்து நோயினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: இலை கருகல் நோய்க்கு அடுத்தபடியா?
0: அடுத்த மிக முக்கியமான நோய் பட்டோபிளாஸ்மாவில் ஏற்படும் வேர் வாடல் நோயாகும். இந்த நோய் பெரும்பாலும் கேரளாவில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவு காணப்படுகிறது. முக்கியமாக கேரளாவை ஒட்டி இருக்கும் திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்நோய் அதிகமாக இருக்கிறது. இதை தவிர அனைத்து வகை மரங்கள், வீரிய ஒட்டு ரகங்கள், நாட்டு ரகங்கள், பல வகையான மண்வகை கொண்ட தோப்புகளிலும் இந்நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகள் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்கள் ஓரங்கள் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் இந்த இலை மடல்கள் கருகிய பகுதி

0: கிளைகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிட்டு இருக்கும். இதை பார்க்கறதுக்கு மனிதனுடைய விலா எலும்பு போலவே இருக்கும். இதை தவிர இந்நோயானது குருத்து பகுதிகளையும் தாக்கி அழுக செய்யும். இதனால வந்துட்டு குருத்தழுகல் மற்றும் இலை அழுகலும் ஏற்படும். இதை தவிர பூங்கொத்து கருகுதல், வேர் அழுகுதல் ஆகியவை இந்நோயினால் ஏற்படும் முக்கிய அறிகுறிகள் ஆகும். இந்நோய் பைட்டோபிளாஸ்மா என்னும் நுண்ணுயிரினால் ஏற்படுகிறது. இந்த நோய் ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு கண்ணாடி இறகை பூச்சி, தத்து பூச்சி போன்ற சாரூன்று பூச்சிகளினால் பரவுகின்றது. இந்த நோயை கட்டுப்படுத்த முதலாவதாக நோயற்ற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். சரியான வடிகால் வசதியை வந்துட்டு நம்ம கையாள வேண்டும். வட்டப்பாத்திகளை தென்னை மட்டைகளை கொண்டு மூடாக்கு வந்துட்டு அமைக்கலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தென்னை டானிக்கை மரத்துக்கு 40 மில்லிலிட்டர் என்ற அளவில் 160 மில்லிலிட்டர் தண்ணீருடன் கலந்து ஆண்டுக்கு 2 முறை வேர் மூலம் செலுத்தலாம். இந்நோயில் இலையழுகள் குருத்தழுகளில் சேர்ந்து ஏற்படுவதால் ஒரு மரத்துக்கு ஹெக்ஸகோனசோல் என்னும் பூஞ்சான கொல்லியை 2 மில்லிலிட்டரை 300 மில்லிலிட்டர் தண்ணீருடன் ஒட்டும் பசை சேர்த்து இந்த குருத்து பகுதிகள் நன்கு நனையுமாறு நாம் தெளித்து விடலாம். அடுத்ததாக இந்நோயை கட்டுப்படுத்த மிக முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்ட கொக்கோகான் என்னும் நுண்ணுயிர் கலவையை 1 ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் உபயோகப்படுத்தலாம். இந்நோயினுடைய தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம். இந்த கொக்கோ கண்ணை உபயோகப்படுத்துவதற்கு முன் அதை பெருக்கம் செய்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். பெருக்கம் செய்ய நம்மளுக்கு 150 லிட்டர் நீர் வேண்டும். அந்த 150 லிட்டர் நீரில் 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர், 500 கிராம் சமையல் உப்பு சேர்க்க வேண்டும். அதனுடன் 5 லிட்டர் கொக்கோ கான் தாய் கலவையை சேர்த்து சுத்தமான மூங்கில் கம்பியை கொண்டு நல்லா கலக்க வேண்டும். பிறகு இந்த கலவையை நல்ல சாக்கு பையினால் நெல் பாங்கான இடத்தில் வைத்து மூடிவிட வேண்டும். இந்த கலவை 5 முதல் 7 நாட்கள் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 முறை சுத்தமான மூங்கில் கம்பினால் கலக்க விட வேண்டும். 5 லிருந்து 7 நாட்களுக்கு பிறகு ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் என்ற இந்த கலவையையும் 8 லிட்டர் நீரையும் கலந்து வேர்பகுதியை நன்கு நனையுமாறு ஊற்றிவிட வேண்டும். இந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து ஒரு மரத்துக்கு 2 அல்லது 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஊற்றலாம். இந்த கொக்கோகான் கலவையானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் மட்டும் கிடைக்கும். மேலும் இந்த நோய் சாரூன்று பூச்சிகளால் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு பரவுவதால் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர் 200 கிராம் அல்லது ஃபிப்ரோனில் 0.3 கிராம் என்ற குருணையை மணலுடன் 1:1 என்ற விகிதத்தில் கலந்து குருத்தின் அடிப்பகுதியில் இட வேண்டும். இவ்வாறு இடுவதன் மூலம் இந்த சாரூன் பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். இறுதியாக 1க்கும் மேற்பட்ட மேலாண் முறைகளை ஒருங்கிணைந்து கடைபிடித்தால் நோயினுடைய தாக்குதலை குறைக்க முடியும். இதற்காக முதலாவதாக பசுந்தாள் உரங்களான தட்டைப்பயிறு, சணப்பை, கலப்பக்கூடிய மற்றும் தக்கை பூண்டை வட்டைப்பாத்திகள் அல்லது தோப்பு பகுதி முழுவதும் வளர்த்து அதை பூக்கும் முன்னரே மடக்கி உள்ள வேண்டும். அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட தொழு உரம் ஒரு மரத்துக்கு 50 கிலோ, வேப்பம் புண்ணுக்கு 5 கிலோவை இட வேண்டும். இதை தவிர பேரூட்ட சத்துக்களான யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, முரியட்டோ பொட்டாஷ் 3.5 கிலோ என்ற அளவில் சரிபாதையாக பிரித்து 6 மாத இடைவெளியில் 2 முறை இட வேண்டும். மேலும் உயிர்கொல்லிகளான ட்ரைகோடர்மா ஆஸ்பரிலம் 100 கிராம் அண்ட் பேசிலஸ் சப்டிலிஸ் 100 கிராமை ஒரு மரத்துக்கு 1 வருடத்துக்கு இட வேண்டும். இதை தவிர நுண்ணுயிரிகளான அசோஸ்பைரிலம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், வேம் எனப்படும் வேர் உட்பாசன 50 கிராம் ஆகியவற்றை 5 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வட்டப்பாதையில் 6 மாத இடைவெளியில் 2 முறை தென்னை மரத்துக்கு இட வேண்டும். இவ்வாறு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலை குறைத்து விவசாய பெருமக்கள் வந்து கூடுதல் பலனை பெறலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகனட் ஆயில்.

0: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷவாணி வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வளைந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு

போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் வளம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த

குறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்துக் காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கே இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கே. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும் போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் உருட்சம், பயன் தருவதில் தனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை, ஏற்றம் காணும் வானொலிக்கு 90. தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலனோரும். வாய்ப்புக்கு நன்றி.

0: பொன்பளை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.

0: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
1: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் தரக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
1: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்கத் தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
0: படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் சின்ன நாடேனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கலாநிதி, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:29:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியிலடுத்து தோடி ராகத்தில் கார்த்திகேய பாபநாசம் சிவன் பாடல் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம்

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிம வள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மலைப்பகுதியில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்பட்ட வெள்ளை புலியை சுற்றுலாப் பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்போன்களில் படம் பிடித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த மஹமது ஓதே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்து சிதறல் நிகழ்ச்சியில் அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல் முதலில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
3: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி நீயா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யரம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:27:30. முத்து சிதறல் நிகழ்ச்சியில் இனி உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று

0: பார்வையிடவுள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிமவள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தமிழக செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஒலிக்கிறது சந்தனக்காற்று திரைப்படத்திற்காக சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: ஒழிக்கு விற்கும் பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வருஷம் 16.
1: சரிகிட தூம் சரிகிட தித் சரிகிட தித் சரிகிட

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 12 மணி, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.

0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், ரித்விக் ராஜா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் ரிதங்கம். 12:50 மெல்லிசை தொடர்ந்து வானிலை. பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம். பன்முக திறமை இசை மற்றும் கலைப்பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் விருந்தாரமணன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் அழகான கூடு கட்டும் தூக்கணாங்குருவி பற்றி ஒரு சில துளிகள். உங்களுக்காக அடுத்து என்ன படிக்கலாம், தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டு அரங்கம். தேசிய வலுதூக்கும் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 359 பகுதி. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 3 பகுதி. காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ராமசாமி சுதர்சன் அவர்கள். 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, இதில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு, நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
8: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
9: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
8: அது என்ன 2020 பிரேக்?
9: 20 ஒரு தடவை 20 வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
7: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
10: This is Akashwani, the news read by Anuja Kumar. The Supreme Court today upheld the legality of the Special Intensive Revision SIR of the electoral rolls done by the Election Commission of India and observed that electoral SIR advances the constitutional imperative of free and fair elections. The court said that the Election Commission has the power to conduct SIR under Article 324 of Representation of the People Act

நிறைவாக வந்தே மீனாட்சி, முத்துசுவாமி தீட்சிதர் நோட்டு ஸ்வரம், ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

0: சங்கீத சரல் நிகழ்ச்சியில் ரித்விக் ராஜா அவர்களின் பாட்டு கேட்டும், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும்

0: செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30 தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5 தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7 தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிகைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா

0: வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் வெங்கடேசன். நான் மனம கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு.
0: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது ஒடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 கேட்கலாம். இனி மெல்லிசை பாடல்கள். மூ மேதா வரிகளில் ஷியாமளசாமி இசையில் வி. ராஜகோபால், பி. எஸ். சசிரேகா ஆகியோர் பாடியுள்ள பாடல் முதலில்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: ஹர்கெட்கோ பாணி என்ற முழக்கத்துடன் 2015 ஆண்டு ஜூலை 1 தேதி தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உறுதியான நீர்ப்பாசனத்துடன் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்தவும், நீர் விரயத்தை குறைக்கவும் மற்றும் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தவும் செயல்படுத்தப்படுகிறது. PMKSY உறுதியான நீர்ப்பாசனத்திற்கான ஆதாரங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது மட்டுமில்லாமல், ஜல் சஞ்சய் மற்றும் ஜல் சிஞ்சன் மூலம் மழை நீரை நுண்ணிய அளவில் பயன்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பு நீர்ப்பாசனத்தையும் உருவாக்குகிறது. ஒரு துளி அதிக பயிர் என்பதை உறுதி செய்வதற்காக மானியம் மூலம் நுண்ணீர் பாசனமும் ஊக்குவிக்கப்படுகிறது. PMKSY சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களின் மத்திய அமைச்சர்களை கொண்ட பிரதமரின் தலைமையில் அமைக்கப்படும் மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான தேசிய வழிகாட்டுதல் குழுவால் மேற்பார்வையிடப்பட்டு கண்காணிக்கப்படும். நிதி ஆயோக் துணைத் தலைவர் தலைமையில் ஒரு தேசிய செயற்குழு திட்ட அமலாக்கம், வளங்களை ஒதுக்கீடு செய்தல், அமைச்சர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, கண்காணிப்பு மற்றும் செயல்திறன் மதிப்பீடு, நிர்வாக சிக்கல்களை தீர்ப்பது போன்றவற்றை மேற்பார்வையிடுவதற்காக அமைக்கப்படும். நோக்கங்கள் பின்வருமாறு: கள அளவில் நீர்ப்பாசனத்தில் முதலீடுகளின் ஒருங்கிணைப்பை அடைதல், மாவட்ட அளவில்

0: மற்றும் தேவைப்பட்டால் துணை மாவட்ட அளவிலான நீர் பயன்பாட்டு திட்டங்களை தயாரித்தல், பண்ணையில் தண்ணீர் வசதியை மேம்படுத்தவும் மற்றும் உறுதி செய்யப்பட்ட பாசனத்தின் கீழ் சாகுபடி செய்யக்கூடிய பகுதியை விரிவுபடுத்தவும், நீர் ஆதாரத்தை ஒருங்கிணைத்தல், விநியோகம் மற்றும் அதன் திறமையான பயன்பாடு, பொருத்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் மூலம் தண்ணீரை சிறந்த முறையில் பயன்படுத்துதல், விரயத்தை குறைப்பதற்கும் கால அளவிலும் கிடைப்பதை அதிகரிக்கவும், பண்ணை நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துதல், துல்லியமான நீர்ப்பாசனம் மற்றும் பிற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதை மேம்படுத்தவும், நீர்நிலைகளின் ரீசார்ஜை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான நீர் பாதுகாப்பு நடைமுறைகளை அறிமுகப்படுத்துதல், மண் மற்றும் நீர் பாதுகாப்பு, நிலத்தடி நீரை மீளுருவாக்கம் செய்தல், நீரோட்டத்தை தடுத்து நிறுத்துதல், வாழ்வாதார விருப்பங்களை வழங்குதல் மற்றும் பிற NRM செயல்பாடுகளை நோக்கி நீர்நிலை அணுகுமுறைகளை பயன்படுத்தி மானாவாரி பகுதிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதி செய்தல், விவசாயிகள் மற்றும் அடிமட்ட களப்பணியாளர்களுக்கான நீர் சேகரிப்பு, நீர் மேலாண்மை மற்றும் பயிர் சீரமைப்பு தொடர்பான விரிவாக்க நடவடிக்கைகளை ஊக்குவித்தல், சுத்திகரிக்கப்பட்ட முனிசிபல் கழிவு நீரை நகர்ப்புற விவசாயத்திற்கு மீண்டும் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுங்கள்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டோம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
3: பொதுவாக தக்காளியில் பெரியகுளம் 1 ரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய சிறப்பியல்பு என்னவென்றால், இது தொலைதூர ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகமாகும். அதே போன்று கோயம்புத்தூரில் அமைந்துள்ள வேளாண் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த கோயம்புத்தூர் ஹைபிரிட் 3 மற்றும் 4 ஆனது அதிக மகசூலுடைய தன்மை கொண்டுள்ளது. அதே போன்று கோத்ரி என்ற ரகமானது காய்பிடிக்கும் திறன் அதிகம் உள்ளது.
2: காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: Latur and Ahilyanagar. An accused, namely Dr. Manoj Shirure, a Latur-based doctor, has been arrested in the NEET UG 2026 questions leak case. According to CBI, he played a key role in facilitating three students, including the son of an accused coaching centre owner, in getting the chemistry questions from the accused, P.V. Kulkarni. Another arrested accused is Tejas Harshad Kumar Shah, who is a physics faculty at Dr. Abhang Prabhu Medical Academy, a Pune-based coaching centre. He got the leaked physics questions of NEET UG 2026 exam from the arrested accused Manisha Havaldar. Amid rising temperatures in different parts of the country, Prime Minister Narendra Modi has urged citizens to take as many precautions as possible. In a social media post, Mr. Modi advised all to keep themselves hydrated and carry water when stepping out of homes, stressing about increasing difficulties caused by the heat in daily life. Mr. Modi said that in such a weather, sensitivity becomes a great source of support. He further directed placing a small vessel filled with water outside their homes, balconies, rooftops, shops or offices, keeping in mind the animals and birds. Commerce and Industry Minister Piyush Goyal held a series of high-level meetings with senior Canadian business leaders and institutional investors in Toronto during the second day of his visit to Canada. The Commerce and Industry Minister said the meeting was aimed at deepening bilateral cooperation and promoting investments and technology partnerships across strategic sectors. During the visit, Mr. Goyal met Canada's International Trade Minister Maninder Sidhu and discussed growing complementarities between India and Canada, and underscored the need for a more robust and predictable business ecosystem driven by stronger government-industry collaborations. The ministry said that both sides also reaffirmed their shared objective of expanding bilateral trade to $50 billion by 2030 and concluding the CEPA negotiations by the end of the year. This was followed by Canada-India Investment Roundtable, co-chaired by both the ministers. United States Senator Lindsey Graham has questioned Pakistan's role as a possible mediator between the US and Iran, saying it cannot be seen as neutral because of its long-standing opposition to Israel. In a social media post, Graham claimed that Iranian military aircraft were being kept at Pakistani air bases and said comments by Pakistani leaders about Israel were disturbing. Graham also urged Pakistan to clearly respond to US President Donald Trump's call to join the Abraham Accords. The remarks came after Pakistan's Defense Minister Khwaja Mohammad Asif rejected the idea of Pakistan joining the Abraham Accords in an interview with a TV channel. At least 31 people were killed and 40 others injured in Israeli air raids across southern Lebanon. According to Lebanon's Ministry of Public Health, the strikes targeted yesterday in several towns and villages amid escalating cross-border tensions between Israel and Hezbollah. And that is the end of this news bulletin.
1: Neeram, oru mani, pathu nimidam.
2: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் சிறப்பான நபர் பன்முக திறமை. இந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு பூரிப்பு வருது இல்லையா? பொதுவா இந்த காலத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே பன்முக திறமைகளோட தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பன்முக திறமைகளையே பல மடங்காக தனக்குள் கொண்டு செயல்படுத்தி வரும் இசை மற்றும் கலை பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குநருமான விருந்தாரமணன் அவர்கள். நிறைய திறமைகளை வந்து உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஆரம்ப கால பயணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நான் வந்து என்னோட 10வது வயசுலதான் நாட்டியமே கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எங்க அம்மா வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க, பட் டீச்சர்ஸ் கிடைக்கல எங்களுக்கு. அதுக்கப்புறம் 10வது வயசுல ஒரு டீச்சர் ஒரு பந்தநல்லூர் ஸ்டைல்ல

0: ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. மிகவும் அழகாக எனக்கு வந்து அடவுகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. பேசிக் ஃபவுண்டேஷன் அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு குருவும் எனக்கு வந்து அவ்வளோ அழகா என்னை மேன்மேலும் கொண்டு போனாங்க. என்னோட டேலண்ட்டை பார்த்து அவங்க அவ்வளோ அழகா என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க அந்த நாட்டியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னியில. அதுல வந்து ரொம்ப நான் வந்து சொல்ல வேண்டியது கலாமண்டலம் பாஸ்கர் அப்படின்னு. அவர் ரொம்ப குறைவான ஒரு காலத்துல தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அந்த குறைவான காலத்துல வந்து எனக்கு நாட்டியம்னா எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்ட் அப்படிங்கறது வந்து எனக்கு எடுத்து காட்டினாரு அவர் தான். அதுக்கப்புறமா இந்திரா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டீச்சர் வந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அம்மா வந்து ரங்கநாயக்கி அம்மான்னு. அவங்க தேவதாசி குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அதாவது அப்பதான் எனக்கு வந்து தேவதாசினா என்னன்னு தெரியும். அது வரைக்கும் கேட்டிருக்கோம், பட் அவ்வளோ ஒரு டிக்னிஃபைட் பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ டேலண்ட். அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி மிருதங்கிஸ்ட். இந்தியாலே வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி மிருதங்கிஸ்ட். அவங்க வந்து MS அம்மாக்கு, DK பட்டமாள் அம்மாக்கு, MLVக்கு, எல்லா பெரியவங்களுக்கும் வந்து வாசிச்சிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப டேலண்டட் லேடி. நார்த் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அந்த டைம்ல. ஸோ அவங்க ஒரு 14 வருஷம் நார்த்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பதிக்கு வந்து திருப்பதியில ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மியூசிக்காலாம் இருந்து வந்தவங்க அவங்க. கலைமாமணி ரங்கநாயக்கி, மிருதங்கம் ரங்கநாயக்கி அம்மான்னு தாத்தைன்னு போடுறதுனால தீத்தாம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா ரொம்ப கரெக்டா ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க. பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து அவ்வளவா கிடையாது, அன்புதான் ஜாஸ்தி இருந்தது. அவங்களும் அப்படியேதான் எனக்கு வந்து அந்த பாதையை வகுத்தது அவங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்திரா ராஜன் அவங்க கிட்ட நட்வாங்கம் கத்துக்கிட்டேன். அவங்க டோட்டல் ஆப்போசிட். அந்த அன்புனாலதான் அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் அப்படி பண்ணணும், அவங்க மாதிரியே வந்து நட்வாங்கம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருந்தது அம்மாக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து டீச்சர்ஸ் ஒருத்தருமே உலகநாதன் பிள்ளைன்னு வந்தாரு. அவரும் அப்படிதான், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தென் என்னோட 5 இயர் டிப்ளமா பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் இருந்தது. அந்த பேஸை வச்சுதான் என்னால அந்த 5 இயர் டிப்ளமாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். 5 இயர்ஸ்ல ஃபுல்லா நாட்டியத்தை கத்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்ததே என்னோட ஒவ்வொரு டீச்சரும் தான். அதுதான் என்னுடைய முதல் ஜேர்னியா இருந்தது. ஸோ என்னோட காலேஜ்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கிவிங் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருந்ததுனால எனக்கும் அது வந்தது. எனக்கு ரொம்ப தேசப்பற்று ஜாஸ்தி. நம்ம நாடு வந்து நல்லா வரணும், அதனால தான் நான் வந்து ஃபாரின் கூட போகல. ஏன்னா என்னோட கணவரும் ரொம்ப அகேன்ஸ்டா இருந்தார். நம்ம அங்கெல்லாம் போக கூடாது, நம்ம இங்க இருந்து சாதிக்கணும். சின்ன வேலை தான், பெருசா நம்ம பண்ண தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும், ஒரு நல்ல வழியில அவங்களையும் கொண்டு போகணும் அப்படிங்கறது என்னோட டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வந்தது. சோ அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது என்னோட ஜேர்னியே.
1: இப்ப நீங்க சொல்லும் போது வந்து நீங்க நிறைய வந்து டீச்சர்ஸ் கிட்ட நான் கத்துக்கிட்டோம், அதே மாதிரி இந்த டீச்சர் வந்து எனக்கு எல்லாமே வந்து கத்து கொடுக்கறதுல வந்து ரொம்ப வில்லிங்கா இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அதனாலதான் எனக்கு வந்து அந்த டீச்சிங் லைன்ல போகணும்னு எனக்கும் தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. அப்ப அவங்க சொல்லி கொடுக்கறது வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா நம்ம கத்துக்கணும் இல்லையா?
0: ஆமா, கவனமா கத்துக்கணும். அந்த டீச்சர்னுடைய கெப்பாசிட்டியும் இருக்கு. அவங்க வந்து நம்மள அட்ராக்ட் பண்ணணும். இப்ப என்னோட டீச்சர் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எனக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு வரலையே. சோ டீச்சருக்கு சர்டன் குவாலிட்டிஸ் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் சர்டன் குவாலிட்டிஸ் இருக்கணும். கேட்கணும், அவங்க திட்டினாலும் நம்ம வந்து பொறுத்துக்கணும். அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்னோட ஃபேமிலியும் அந்த மாதிரிதான். டீச்சர் கிட்ட திட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுல எல்லாம் போய் சொல்ல முடியாது, யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நீ ஏதோ பண்ணிருக்க, நீ போய் கத்துக்க, நீ போய் ஒழுங்கா பண்ண அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வழிய யாரும் அத பொருட்படுத்த மாட்டாங்க.
1: இப்போ நீங்க வந்து இசை மற்றும் கலை பள்ளி நடத்திட்டு இருக்கீங்க, ஆனா அதுல வந்து யோகா பயிற்சியும் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? சோ இதுக்கும் அந்த யோகா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா?
0: யோகா வந்து ரொம்ப முக்கியம்ங்க. ஏன்னா அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும், குட் ஹெல்த் கொடுக்கும். ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆடுறதுக்கும் சரி, பாடுறதுக்கும் மூச்சு இழுத்து வைக்கிற அந்த திறமை வேணும். அதே மாதிரி தான் நாட்டியத்துக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து யோகா வந்து கண்டிப்பாக தேவை. அதனால யோகா வந்து கம்பல்சரியா வந்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் பசங்களை.
1: இப்போ உங்க பள்ளியில வந்து சேர்ற மாணவ மாணவர்களுக்கு வந்து எதுவும் ஏஜ் லிமிட் இருக்கா?
0: ஏஜ் லிமிட்னா 5 இயர்ஸுக்கு மேல, 6 இயர்ஸ்ல. முந்தியெல்லாம் வந்து 10 இயர்ஸ்ன்னு வச்சிருந்தோம். பட் இப்ப பார்த்தா 5-6 இயர்ஸே அவ்வளோ ஸ்மார்ட்டா, அவ்வளோ அழகா பிக்அப் பண்றாங்க. ஸோ ஆசையா இருக்கு, சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கும் இருக்கு. அதனால 6 இயர்ஸ்ல இருந்து 60 வரைக்கும் யார் வேணாலும் வந்து கத்துக்கலாம். 60-60க்கு மேல வந்தாலும் நாங்க கத்து தர தயார்.
1: அந்த அரங்கேற்றம் அப்படின்றது வந்து எப்ப வந்து அவங்களுக்கு கிடைக்குது?
0: இல்ல, நான் வந்து அரங்கேற்றம்னு

0: இன்சிஸ்ட் பண்றது இல்லைங்க. ஏன்னா என்னோட டீச்சர் வந்து இன்சிஸ்ட் பண்ணல அரங்கேற்றம் பண்ணணும்னு. அதாவது அந்த காலத்துல வந்து வசதி இருக்கிறவங்க நிறைய அரங்கேற்றம் எல்லாம் பண்ணாங்க. இப்ப எங்க வீட்டுல வந்து வசதி இருந்தாலுமே எங்க அப்பா வந்து அரங்கேற்றத்துக்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு வசதி இல்ல. சோ அவர் வந்து அரங்கேற்றம் எல்லாம் முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. எனக்கும் அரங்கேற்றத்துல வந்து அவ்வளவு ஒரு பற்றுது இல்ல, எனக்கு போய் கத்துக்கணும் நாட்டியம் போய் ஆடணும் அவ்வளவுதான் எனக்கு ஒரு ஆசை. சோ என்னோட டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அப்பெல்லாம் வந்து குரூப் அரங்கேற்றம் இருந்தது, பட் குரூப்பா ஆட மாட்டோம், ஆளுக்கு ஒரு ஐட்டம். ஃபர்ஸ்ட் டைம் சலங்கை கட்டி ஆடுறோம் இல்லையா, அப்பெல்லாம் சலங்கை பூஜையும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைம் சலங்கை கட்டி ஆடுறோம், அதுதான் வந்து அரங்கேற்றம் அப்படின்னு டீச்சர் எப்போதுமே சொல்லுவாங்க. சோ நான் வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் பண்ணேன், நடனம் ஆடினார் பண்ணேன். அதாவது டீச்சர் எப்படின்னா, யார் யார் பெஸ்டா எந்த ஐட்டம் அவங்க பெஸ்டா பண்றாங்களோ அதை வந்து அரங்கேற்றத்துல வந்து அந்த சேர்த்து விடுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. சோ இப்பவும் நான் வந்து என் பசங்களை வந்து அரங்கேற்றம்லாம் இன்சிஸ்ட் பண்றதே இல்லை. அதனால என்னன்னா, ப்ரெஷர் கம்மியா இருக்கும், நல்லா ஆடணும், இன்டெப்த் கத்துக்கணும் ஆர்ட்டை. சோ தியரி ஆகட்டும், பிராக்டிகல்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் பாட்டாகட்டும், எல்லாமே வந்து ஒன்னா ஒன்று சேர அவங்க கத்துக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராம்ஸுக்கு கூட்டிட்டு போவோம். மகாசிவராத்திரி, கோவில்களில் எத்தனை கோவில்களில் ஆட முடியுமோ அத்தனை கோவில்களில் போய் ஆடிட்டு வருவாங்க பசங்க. அதனால என்னன்னா, அவங்க கோவில்களை பத்தி கூட கத்துக்குவாங்க, அதனால அங்கெல்லாம் கூட்டிட்டு போவோம்.
1: இப்போ இந்த பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முகபாவனை, அப்புறம் அந்த போஸ்டர், தென் வந்து அந்த காலில் வந்து ஜதி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. சோ இது வந்து எந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டா,
0: நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைசஸோட ஆரம்பிப்போம். எக்ஸசைஸ் வந்து எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் வரும், அந்த எக்ஸசைஸ்னால பிளெக்சிபிலிட்டி வரும். சோ அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடவுக்கு கொண்டு போவோம். இந்த எக்ஸசைஸ் வந்து அவங்க த்ரூ அவுட் எல்லா கிளாஸ்லயும் அவங்க பண்ணி ஆகணும். எக்ஸசைஸ் மட்டும், ஏன்னா இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் கொடுக்கறதுனால அவங்களால வந்து ஆடுறது ஈஸியா இருக்கும். மூச்சு பயிற்சி கொடுப்போம். அதுக்கப்புறம் அடவுஸோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். அது வந்து கத்துக்கிறதுக்கே ஒரு 2.5 வருஷம் ஆகும் சம்டைம்ஸ், நல்ல பெர்ஃபெக்ஷன் வர. அதுக்கப்புறமா குட்டி குட்டியா ஐட்டம்ஸ் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அலாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தம், வர்ணம் அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அலாரிப்புங்கிறது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரியே இருக்கும், ஃபுல் வார்ம் அப் மாதிரி. கழுத்தை வந்து எப்படி ஆட்டுறது, கண்ணு எப்படி சொல்லட்டுறது, அந்த மாதிரி. அது வந்து பஞ்ச நடையிலையும் இருக்கும், திஷ்ரம் மிஷ்ரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, தாளம் இந்த ஜதி எல்லாம். சோ அந்த நடைகள்ல இருக்கும், 5 நடைஸ்ல. அதுக்கப்புறம் வந்து ஜதிஸ்வரம், ஜதியும் ஸ்வரமும் சேர்ந்தது ஜதிஸ்வரம். அதுக்கப்புறமா சப்தம், சப்தம்ல கொஞ்சம் முகபாவனை, அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆடுற மாதிரி முகபாவனை பிளஸ் ஜதி, அந்த மாதிரி. வர்ணம்ங்கிறது வந்து 45 மினிட்ஸ் to 1 hour எடுக்கும், ஒருத்தரே ஆடுறதுங்கும் போது. சோ ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது அவங்களோட ஸ்டாமினாவும் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட திறமையும் இம்ப்ரூவ் ஆகும்.
1: சோ ஸ்டாமினாக்காக தான் நீங்க வந்து அந்த யோகா பயிற்சியும் கொடுக்கறீங்க.
0: எக்ஸாக்ட்லி, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ண பண்ண அவங்களுடைய லங் கெபாசிட்டி ஜாஸ்தி ஆகும், காலில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி வரும், உடம்புலயே ஸ்ட்ரென்த் வரும், அதனால அவங்களால ஆடுறது ஈஸியா இருக்கும்.
1: அடுத்து கலை மற்றும் மலையேற்ற பயிற்சியும் நீங்க வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நான் வந்து படிக்கும் போது பேசிக் கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங் உத்தரகாஷியில பண்ணும் போது எனக்கு அது தோணித்து அப்பவே. அப்ப யாருக்குமே தெரியாது ட்ரெக்கிங் மவுண்டனியரிங் அப்படிங்கிற ஸ்போர்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு, பட் அன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்துல யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் ஒருத்தி தான் ஐ திங்க் தமிழ்நாடுல இருந்து போயிருந்தேன், மத்தபடி யாருமே. இன்ஃபேக்ட் NCC அந்த ஆபீஸ்ல கூட சொன்னாங்க, யாருமே இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லம்மா, நீ தான் வந்து என்னமோ கேக்குற மவுண்டனியரிங் போறேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்து வெளி உலகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நான் வந்து எது இருக்கோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான். எவ்வளோ அழகா இருக்கு நம்மளுடைய ஹிமாலயாஸ், அது வந்து ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் நமக்கு. அதனால தான் வந்து நம்ம தேசத்தினுடைய கிளைமேட் வந்து இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், அது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வந்து அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது அப்போதான் எனக்கு தெரிய வந்தது. நம்ம ஜியோகிராஃபியில் படிக்கிறோம், பட் படிக்கிறது வந்து வேற. நம்ம நேராக பார்க்கும்போது தான் கிளேசியர்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நம்மளுடைய இந்த மலைகள் எவ்வளோ ஒரு அரண் மாதிரி நம்மளை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறது பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. சோ அதை வந்து நான் பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். அப்புறம் ஆரம்பிச்ச அப்புறம் எனக்கு வந்து ஒரு தாட், எனக்கும் என் கணவருக்கும் வந்தது, இதை நம்ம வந்து கம்பைல் பண்ணணும், ஒரு புக்கா நம்ம வந்து கொண்டு வரணும், அப்பதான் எல்லாருக்கும் போய் சேரும். அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால எல்லாராலையும் அந்த காஸ்ட்டை பேர் பண்ண முடியாது. பட் நம்ம எழுதி இது பண்ணோம்னா அவங்க அதை

0: அடிச்சு கூட தே கேன் என்ஜாய். அதனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கால் ஆஃப் த மவுண்டன்ஸ் அப்படின்னு ஹிமாலயாஸ் பத்தி எழுதினோம். அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பத்தி எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸும் நாங்க ஒரு 40 இயர்ஸா வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி இப்ப வெஸ்டர்ன் காட்ஸ் பத்தியும் எழுதிட்டு இருக்கோம். என்னோட கணவர் வந்து எல்லா போட்டோகிராஃப்ஸும் எடுப்பாரு. அவர் நல்ல பிரில்லியண்டா வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவரும் எழுதுவாரு, நிறைய எழுதுவாரு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணதுனால நான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் எழுதுறதுல. ஸோ ஆத்தர்னா அவர் வந்து போட்டோஸ் எல்லாத்தையுமே போடுவாரு. ஸோ டுகெதர் நாங்கள் வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து புக்ஸ் வந்து நிறைய எழுதிட்டு இருக்கோம்.
1: இப்போ ஒரு நம்ம புத்தகம் வாங்குறோம் அப்படின்னா எதுக்காக வந்து அடுத்தடுத்து வந்து அந்த எழுத்தாளரோட புத்தகத்தை கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா அந்த எழுத்தாளரோட படைப்பு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி உங்களோட படைப்புகள் நிறையவே வந்து மக்களை ஈர்த்திருக்கும் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நாங்க கோவில்களை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணோம். திருப்பதியில இருந்து எப்போதுமே ஒரு சீர்

0: நல்ல பிரில்லியண்டா வந்து ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. அவரும் எழுதுவார், நிறைய எழுதுவார். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணதுனால நான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் எழுதுறதுல. ஸோ ஆத்தர்னா அவர் வந்து போட்டோஸ் எல்லாத்தையுமே போடுவார். ஸோ டுகெதர் நாங்கள் வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து புக்ஸ் வந்து நிறைய எழுதிட்டு இருக்கோம்.
1: இப்போ ஒரு நம்ம புத்தகம் வாங்குறோம் அப்படின்னா எதுக்காக வந்து அடுத்தடுத்து வந்து அந்த எழுத்தாளரோட புத்தகத்தை கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா அந்த எழுத்தாளரோட படைப்பு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி உங்களோட படைப்புகள் நிறையவே வந்து மக்களை ஈர்த்திருக்கும் இல்லையா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நாங்க கோவில்களை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணோம். திருப்பதியிலேருந்து எப்போதுமே ஒரு சீர் வரும் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்போ இவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி ஏதானு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ இந்த புக்கை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ திருப்பதியில் அந்த புக்கை பார்த்துட்டு அவங்க வந்து எங்கள் கோவில் வந்து உங்கள் கோவிலை விட ஃபேமஸ், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்கே இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணி திருப்பதியை வந்து நாங்கள் எழுதினோம். ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக நாங்கள் எவ்ரி மந்த் திருப்பதிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோவில்கள், அதாவது சில பேர் வந்து திருப்பதி மட்டும்தான் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து தாயார் இருக்கிற அந்த இடத்துக்கு மட்டும் போகிறாங்க. பக்கத்தில் வந்து நிறைய கோவில்கள் இருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கிற அன்னதான கூடம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற கிச்சன்ஸ், அங்கே இருக்கிற கிச்சனில் வந்து எவ்வளோ அழகாக அவங்க வந்து வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக அவங்க வந்து சாப்பாடெல்லாம் சமைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணோம். அதை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சமயபுரத்துலேருந்து நீங்கள் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு புஸ்தகம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கோவிட் வந்தது. ஸோ கோவிடில் வந்து எதுவுமே பண்ண முடியல எங்களால். கோவிட் டைமில் தான் வந்து எங்களோட திருமலா புக்கை வந்து லான்ச் பண்ணாங்க அங்கே திருப்பதி கோவில்லையே. அதுக்கப்புறமா வந்து சமயபுரம் எழுதும்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அம்பாளை பற்றி எழுதுறது. இன்னைக்கு கார்த்தால கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து, வெளியேருந்து எந்த புக்கும் நான் வாங்கிட்டு வரப்போறது இல்லை, உங்கள் புக்ஸ் அத்தனையும் படித்து முடிச்சப்பறம்தான் நான் வெளியிலேருந்து புக்ஸே வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். சமயபுரம் புக்கை வந்து இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த தடவை நான் சமயபுரம் போகும்போது என்னோட கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும், எனக்கு வந்து நிறைய ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அம்பாளை பார்க்கும்போது வெறும் பக்தி இல்லாமல் அதுக்கும் மேலும் ஒரு இமோஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வந்து ஆக்சுவலி படிக்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ என்னோட கணவரனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், அதனால எல்லாம் திருப்பி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபோடைய பேட் வாங்க எனக்கு எப்போதுமே ஒரு ஃபீலிங், அடடா இவங்க யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. பட் இன்னைக்கு கார்த்தால் இது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹா, படிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. ரெண்டு புக்கு திருப்பதியும் ஸ்ரீரங்கமும் முடிச்ச உடனே நாங்கள் ஹிமாலயாஸ் எழுதினோம். அதை வந்து பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அவங்க தான் பிரிண்ட் பண்ணி வெளியிட்டாங்க. ஏன்னா எங்களோட ஒர்க் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இப்போ எங்களை வெஸ்டர்ன் காட்ஸ் எழுத சொல்றாங்க, அதையும் பண்ணிட்டு இருக்கோம். இவல்யூஷன் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு பண்ணோம். அது எப்படி நாங்கள் பண்ணோம்னா, கோவில்கள் போறது ஒன்று, ஆனால் எப்படி அந்த கோவில்கள் இந்த ஸ்டேச்சருக்கு வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு க்வெஸ்சன் எங்களுக்கு எப்போதுமே இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்துமே இப்படி இருந்ததா இல்லை எப்படி வந்தது அப்படின்னு. ஸோ அந்த குடவரை கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வந்தது அப்படிங்கிற அந்த க்ரோத். அது எப்படின்னா, சாளுக்கியாஸ பத்தி நிறைய புக்ஸ் இருக்கு, சோளாஸ் அப்படின்னு தனியா ஒரு புக்கே இருக்கு. பட் பான் இண்டியால எப்படி வந்து வளர்ந்தது, எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்தது அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்கல. அதனால நாங்கள் வந்து சரி இதை படிச்சு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வருஷம் அதுக்காக வேலை செஞ்சோம். நிறைய வியட்நாம் போனோம். இதை எப்படி நம்மளுடைய ராஜாக்கள் வந்து அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய கல்ச்சரை கொண்டு போயிருக்காங்க, கலாச்சாரத்தை கொண்டு போயிட்டு எப்படி வந்து எவ்வளோ அழகாக அங்கெல்லாம் கோவில்கள் இருக்குது, காரைக்கால் அம்மையாரெல்லாம் படம்லாம் இருக்குது தாய்லாண்டில் அப்படின்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு.
1: இப்போ ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக வந்து நீங்கள் நிறைய புத்தகங்கள் நீங்கள் வெளியிட்ருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற சமூக சேவை அப்படின்ற மனப்பான்மை வெளியே வரும் இல்லையா? அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சமூக சேவை பற்றி உங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: அது வந்து நான் நேம் பண்ணல, நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், அந்த ஸ்கூலில் வந்து நான் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அந்த எனக்கு வந்து அவ்வளோதான் டைம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் நான் வந்து குழந்தைங்களுக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நாட்டியத்தோட சில ஸ்லோகங்கள் சொல்லி தருவேன், அப்புறம் சில நல்ல விஷயங்கள் சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து சில குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்து டெய்லி லேபரர்ஸ் அண்ட் முக்காவாசி எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டான்சர்ஸ், யாருமே வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஃபேமிலியிலேருந்து கிடையாது. அதெல்லாம் வந்து லக்ஸுரி அவங்களுக்கு, அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனால் அவங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ ஆசையாக ஆடுவாங்க, எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு அதான் சொன்ன கிவிங், அந்த கிவிங்

0: நேச்சர் வந்து நமக்கு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம எப்படி வந்து நமக்கு சொசைட்டி நமக்கு கொடுக்குதோ அதே மாதிரி அதே அளவுக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும் சொசைட்டிக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: கொடுத்து வாழணும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஒரு தொழில் முனைவோரா வந்து நீங்க வந்து ரொம்ப ஷைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அதுல வந்து நீங்க நிறைய கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. யோகா பயிற்சியா இருக்கட்டும், இல்ல பரதநாட்டிய பயிற்சியா இருக்கட்டும், மலையேற்ற பயிற்சியா இருக்கட்டும், இப்படி நிறைய நீங்க கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு தொழில் முனைவோரா நீங்க வந்து எப்படி இந்த அளவுக்கு நீங்க முன்னேறி வந்தீங்க? நம்ம பெண்களுக்கு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா?
0: டைம் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு. டைமை வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். அந்த டைம் வந்து நமக்காக வெயிட் பண்ணாது, அதை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் ஒன்று. செகண்ட்லி வந்து நம்ம ஒரு புது ஊருக்கு போகிறோம், போயிட்டு அங்கே வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, ஸோ அங்கேயே செட்டில் ஆகிடுறோம். அப்போ அங்கே வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு நேச்சர் பொதுவாகவே எல்லாருக்கும் உண்டு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்மளே ஒன்று வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அது இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து பைசா பார்க்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஆர்ட் வந்து மெச்சூர் ஆக ஆக நம்ம வந்து ஒன்றி போயிடுவோம். ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாதை வந்து டெய்லி நம்ம பண்ற வேலையிலுமே வந்து அந்த ஆன்மீக பாதையை வந்து நம்ம கொண்டு வரலாம். சமையல் பண்றதுலேருந்து இண்டஸ்ட்ரி ரன் பண்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல செழிப்பா இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட்.
1: ஆன்மீகம்னா என்ன? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால வந்து வாழ முடியும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையாகவும் இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா பதிவு பண்ணீங்க. நீங்க மலையேற்றம் பத்திலாம் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த மலையேற்றத்துல கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். அதுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்துல ஏதாவது ஒன்னு ரெண்டு எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா?
0: அதாவது நாங்க ஒரு ட்ரெக் போயிருந்தோம், கஞ்சன்சுங்கா இருக்கிற ஏரியால நாங்க வந்து ஒரு ட்ரெக் போயிருந்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கஞ்சன்சுங்கா வந்து இட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் இந்தியா. ட்ரெக் பேர் வந்து கிரீன் லேக் அப்படிங்கிற ட்ரெக் அது. ஸோ அங்க நாங்க ஒரு 8 பேர் மட்டுமே இருந்தோம். நாங்க போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது, பாதையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நாங்க போயிட்டு வந்துட்டோம். இது ரொம்ப கஷ்டமான ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை லாங் ட்ரெக் அண்ட் டஃபஸ்ட் ட்ரெக். ஸோ அங்க போயிட்டு நாங்க வந்து திரும்பி வரும்போது எல்லா ட்ரெக்ஸுமே வந்து ஒரு 20-21 days ஆகும் போயிட்டு வர. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க ஒவ்வொரு ஹைட்லயும் நாங்க கொஞ்சம் ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்துருவோங்கிறதுனால அங்க ஒரு நாள் இருந்துட்டு ராத்திரி படுத்துட்டு தான் மறுநாள் நாங்க வந்து அடுத்த ஹைட்டுக்கு போவோம். ஸோ அப்பதான் வந்து அக்ளமெட்டைசேஷன் ஆகும் அந்தந்த ஹைட்டுக்கு. ஸோ அங்க நாங்க நிக்கும் போது சடனா அப்படியே என் தலை வந்து சுத்துறா மாதிரி இருந்தது. பார்த்தா எர்த் குவேக், முன்னாடியும் இருக்கல பின்னாடியும் இருக்கல, நாங்க நின்ன இடத்துல மட்டும். உடனே என் கைடு வந்து என் கையை பிடிச்சி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா உட்காந்தோம். அது ஒரு 30 seconds தான் இருந்தது. அந்த கடைசியா பேஸ் கேம்ப் போய் ரீச் ஆனப்புறம் தான் புரிஞ்சுது எங்களுக்கு. அந்த டைம்ல நேபாளில வந்து காட்மாண்டு உள்ள பெரிய ஒரு எர்த் குவேக் ஆச்சு இல்லையா, அந்த எர்த் குவேக்கோட தாக்கம் இங்க நாங்க நிக்கிற இடத்துல இருந்தது. ஏன்னா அது ரொம்ப பக்கம். சோ அது ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு எங்க குரூப்ல வந்து ஒரு லேடிக்கு நடக்கவே முடியல பயத்துல, அவங்களால ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல, அவ்வளவு பயந்துட்டோம். அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் சின்ன சின்னதா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்சஸ் எப்போதுமே நாங்க சொல்வோம். அங்க இருக்கிற லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த மலைகள்லாம், சோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு சின்ன ஒரு ஒரு அம்சம் தான் நம்ம. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளாலதான் வந்து உலகமே சுழல்றது அப்படிங்கறது நினைச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் லைக் தட் அப்படின்னு அங்க போனாதான் தெரியுது நம்ம எவ்வளவு சின்ன ஒரு அம்சம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் குழந்தைங்களுக்கே வந்து சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், டீம் ஒர்க்கு, டீம் இதுக்கு எல்லாமே ஒர்க் ஷாப்ஸ் வைக்கிறாங்க இல்லையா. இந்த ஒரு கேம்ப் அவங்க வந்து ஒரு ட்ரெக் போயிட்டு வந்தா அத்தனையுமே வந்து அவங்க கத்துக்குவாங்க
1: கண்டிப்பா. அதாவது ஒரு சின்ன அனுபவம் தான் சொன்னீங்க, கண்ணுக்கு நேரா பார்த்த மாதிரி எங்களுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு. உண்மையிலேயே நீங்க அங்க சந்திச்சவங்களுக்கு நிச்சயமா ஒரு பயம் வந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இதுவரைக்கும் உங்களோட அனுபவங்கள், அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி வந்து உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சீங்க, அதை எவ்வளவு அழகா நீங்க கொண்டு வந்தீங்க, இப்ப வரைக்குமே வந்து அடுத்தடுத்து நிக்காம உங்களோட கோலை நோக்கி நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட போனான நேரத்தை எங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஒரு உங்களோட அனுபவத்தை எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.
2: இதுவரை கலைகள் பேசும், இதில் இசை மற்றும்

0: கலைப்பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குநருமான விருந்தாரமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் மே மாதம் 27 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: மே 27 தேதியான இன்று இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு 1964 ஆண்டு மே 27 காலமானார். அவரது நினைவு தினம் தேசிய அளவில் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் இன்று தமிழ் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றில் மிக முக்கியமான நினைவு நாளான முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் அழகான கூடு கட்டும் தூக்குணக்குருவி பற்றி ஒரு சில துளிகள். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, எப்படி ஒரு குருவி தன்னோட பறவை இனங்கள்லயே வித்தியாசமாவும் அழகாவும் அதே நேரத்துல உயரமான மரத்திலேயே உயரத்துலதான் தன்னோட கூட்ட பயம் இல்லாம கட்டுது அப்படின்ற ஒரு ஆச்சரியமான விஷயத்த நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம தான் நம்ம வீட்டை இப்படி அழகா இருக்கணும் அப்படி அழகா இருக்கணும் அப்படின்னு அழகுபடுத்துறோம்னு பார்த்தா, இந்த தூக்குணக்குருவி இவ்வளவு அழகா கூடு கட்ட எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருக்கோம்? என்னதான் ஆர்டிபிஷியலா எவ்வளவோ விஷயங்களை உருவாக்க முடியுது கொண்டு வர முடியுதுனாலும், இயற்கையாவே ஒரு விஷயம் அழக அமையுதுன்னா அதுக்குண்டான ரசனையே தனிதான். சரி, இப்ப இந்த அழகா கூடு கட்டும் தூக்குணக்குருவி பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுப்போமா? பார்க்க சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கிற தூக்குணக்குருவியும் இப்போல்லாம் சிட்டுக்குருவி மாதிரியே இந்த பறவை இனத்தையும் பார்க்க முடியறதில்ல. அப்படி இப்போல்லாம் பார்க்க அரிதான தூக்குணக்குருவி தனக்கான கூடு கட்ட முதல்ல தேர்வு செய்யறது இடம். அப்படி எந்த மாதிரியான இடத்தை தேர்வு செய்யும்னா, தான் கட்டுற கூடு ரொம்ப உயரமா இருந்தா எதிரிகளோட அதாவது பாம்பு காகம் இவைகளோட தொல்லை இருக்காதுன்றனால பனைமரம் ஈச்ச மரம் இப்படி உயரமான மரமாவும் அந்த மரம் ஆண் மரமாவும் இருக்கிறதா தான் தேர்வு செய்யுமா? ஏன்னா ஆண் மரம்னா காய் காய்க்காது, மனிதர்களோட தொந்தரவும் இருக்காது. அது மட்டும் இல்ல, அதுக்கான சாப்பாடு தண்ணி இதெல்லாம் பார்த்து தேர்வு செய்யற இடத்துல நம்முடைய பழங்கால இன்ஜினியரான தூக்குணக்குருவி தேங்காய் நார் வைக்கோல் அப்புறம் காய்ந்த இலை இப்படி அது கண்ணுக்கு தென்படுறதெல்லாம் அதோட சின்ன அழகால் எவ்வளவு வெயிட்ட தூக்க முடியுமோ அந்த அளவு தூக்கிட்டு வந்து ஆண் தூக்குணக்குருவியானது அதோட துணை குருவிக்கு கட்டும் கூடுதான் அன்பின் வெளிப்பாடு. அதாவது பொருள் ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்து பின்னலிட்டு வளைவு நெளிவுகளை அழகா இழுத்து கட்டி கைகள் இல்லாமல் அதன் ஒற்றை மூக்கால் குழாய் போன்ற ஒரு தொடக்கம் வந்து ஒரு குட்டி தொப்பை போன்ற ஒரு வளைவான அமைப்பை கொண்டு வந்து மீண்டும் ஒரு குழாய் போன்ற வடிவம் கொண்டு வரும் இந்த கூடு அதன் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான சின்னம்னே சொல்லலாம். இந்த அழகான சின்னம் எவ்வளவு பெரிய காத்து அடிச்சாலும் கலையாது. அது மட்டுமல்ல, இவ்வளவு நேக்கா கட்டும் கூட்டில் தன் துணைக்குருவி பயமின்றி முட்டையிட்டு பாதுகாப்பாய் வாழ ஒரு சின்ன களிமண் துளிய தன் அழகால் எடுத்துட்டு வந்து மின்மினி பூச்சிய அதுல ஒட்டிட்டு வயர் கனெக்ஷன் இல்லாமலேயே வெளிச்சத்தை தன் கூட்டுக்கு கொண்டு வந்த தூக்குணக்குருவி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற வரிகளுக்கேற்ற வல்லவனே.
2: தூக்குணக்குருவி ரெண்டு துடியிலாடுதம்மா, தூக்கம் வரும் வேளையில் கூட லாலிகள் பாடுதம்மா.
0: அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தூக்குணக்குருவி இயல்பாவே கூட்டமா சேர்ந்துதான் வாழக்கூடியதுன்றதுனால ஒரே இடத்திலேயே 20-30 கூடுகள் வரை கட்டி தன்னோட ஒற்றுமை பண்பையும் வெளிப்படுத்துமா? இப்படி இவ்வளவு நல்ல பண்புகளை கொண்ட தூக்குணக்குருவியை பத்தி நம் இயந்திர வாழ்க்கையில் இயந்திரமாய் வாழும் நம் வருங்கால சந்ததியினருக்கும் தெரியப்படுத்தி மகிழ்வோம். நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். மேற்படிப்பு குறித்த ஆலோசனையில் இன்று
3: இன்னைக்கு நம்ம பார்க்க போற துறை வந்து பிஎஸ்சி

பாட்னி முடித்தவர்களுக்கான கரியர் பிளானிங் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்சி பாட்னி முடித்தவர்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போது நம்ம யூபிஎஸ்சி இந்த சிவில் சர்வீசஸ் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் தவிர்த்து பாட்னி முடித்தவர்கள் வந்து ஃபாரஸ்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாகவே வரும். ஸோ ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற இது வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஃபாரஸ்ட் சர்வீஸுங்கிறது வேற, ஐஎஃப்எஸ். இவங்க நடத்துகிற இந்த எக்ஸாம்ஸ் வந்து யூபிஎஸ்சி லெவலில் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ICFRE அப்படின்ற இடத்துல வேலைவாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா BSI-னு சொல்லுவோம், ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ZSI-னு சொல்லுவோம், அதாவது ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், வைல்ட் லைஃப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போக பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்குது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, IOCL அந்த மாதிரி ஆர்கனைசேஷன். இது வந்து கேட் மூலமாக தான் போக முடியும். டீ போர்டு கேள்விப்பட்டிருப்போம், ரப்பர் போர்டு, இந்த மாதிரியான இடங்களுக்கும் பாட்னி படித்தவர்கள் வேலைவாய்ப்புகள் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது. FSSAI சொல்லியிருக்கிறோம், ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ், பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ், இங்கேயும் நமக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் DRDO, CSIR, IARI என்ன அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த இடங்கள்லையும் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் மற்றும் டெக்னீஷியன் ரோல்ஸ் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து மற்றது நம்ம ஏற்கனவே தெரிந்தது தவிர இது ஸ்பெசிஃபிக்காக, அதாவது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி ரூல்ஸ்குள்ள அழகாக ஃபிட் இன் ஆகிடலாம். அதனால உங்களோட டொமைனை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்வாயரன்மெண்ட் அல்லது ஃபாரஸ்ட்ரி பிடிச்சிருந்ததுன்னா ஃபாரஸ்ட்ரி சர்வீசஸ் போறது வசதியா இருக்கும். ரிசர்ச் பிடிச்சிருந்தா CSIR, அப்புறம் இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அந்த மாதிரி இடங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு விருப்பம்னா யூபிஎஸ்சி ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு SSC எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஆப்ஷனலா உங்களுக்கு பிடித்திருந்தால் PG டிப்ளமா இன் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் என்வாயரன்மெண்டல் சயின்ஸ், இதுவும் ஒரு ஒரு நல்ல அடிஷனல் சர்டிபிகேஷனா இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இது போக இல்லாமல் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமா எல்லா பார்க்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி போஸ்ட்டுக்கும் நீங்க யோசிச்சு பார்த்து பிளான் பண்ணி அப்ளை பண்ணலாம். கார்பரேட் கேரியர்ஸ் ரோட் மேப் BSc பாட்னி கிராஜுவேட்ஸ், இப்போ என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது கார்பரேட்ல அப்படின்னா, அக்ரி பிசினஸ்ல வந்து நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது, பயோடெக்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது, கிரீன் டெக்னாலஜிலையும் வேலைவாய்ப்புகள் இருக்கு, FMCG இருக்குது, அலைட் செக்டர்ஸ்ல இருக்குது. பிளான்ட் பயோடெக்னாலஜிஸ்ட் அல்லது மைக்ரோபயாலஜிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா, அதாவது PG முடித்து இந்த மாதிரியான ரோல்ஸ் போனீங்கன்னா நல்லா இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஆபிசருங்கிற ரோல் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோல் இருக்குது, பொட்டானிக்கல் கண்டென்ட் ரைட்டர், எஜுகேஷனல் டெக்னாலஜி, ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான வீடியோஸோ இல்ல அந்த டெக்னாலஜி மூலமா படிப்பை கொண்டு போய் சேர்க்கறது கூட அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல பொட்டானிக்கல் கண்டென்ட் ரைட்டரா இருக்கலாம். அப்புறம் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அனாலிஸ்டா இருக்கலாம். ஹெர்பல் பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல பாட்னி படிச்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அனலிஸ்ட், இது வந்து ESG கன்சல்டன்ட்ங்கிற வேலை வாய்ப்பு இருக்குது. என்வாயரன்மெண்டல் சோசியல் அண்ட் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க, என்வாயரன்மெண்டலி ஒரு புது செடியை ஒரு இடத்துல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவங்க வந்து இம்பாக்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான செடிகளை வைக்கலாம் ஒரு இடத்துல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து முடிவு பண்றது வந்து ESG கன்சல்டன்ட், என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அனலிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இன் அக்ரி இன்புட்ஸ் ஆர் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய இப்ப வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது, அங்க வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லயும் இருக்குது. பயோடெக் அண்ட் ஃபார்மா பிடிச்சிருந்தா இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்ல லேப் ரோல்ஸ்க்கு போகலாம். சஸ்டைனபிலிட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ESG இல்ல எக்கலாஜிக்கல் கன்சல்டிங்க்கு போகலாம். அக்ரி FMCG பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ராடக்ட் இல்ல ஏதாவது ஃபீல்ட் ரோலுக்கு நீங்க போகலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரிய வேண்டிய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா, உங்க பாட்னிலேயே டிஷ்யூ கல்ச்சர், எலிசா, சாயில் டெஸ்டிங் எல்லாம் உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடா தெரிஞ்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கொஞ்சம் தேவை, இதெல்லாம் அனாலிசிஸ்க்கு கண்டிப்பா தேவை. இத்தவிர GIS அல்லது ரிமோட் சென்சிங் வந்து உங்களோட எக்காலஜி ரோல்ஸ் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சு வச்சுக்கிறது, சர்டிபிகேஷன்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது அக்ரிடெக் ஆர்கானிக் ஃபுட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு பிடித்த கம்பெனிஸை நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க என்னென்ன ரோல்ஸ் குடுக்கறாங்கிறத பாக்கலாம். அடுத்தது ரிசர்ச் அண்ட் அகடமியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு ரோட் மேப் சொல்றேன். BSc பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு

0: முதல்ல எம்எஸ்சி பாட்னி, அப்புறம் பிளான்ட் ஜெனட்டிக்ஸ், எக்காலஜி, மைக்காலஜி, எத்னோ பாட்னி இந்த மாதிரியான விஷயங்களில் பிஹெச்டி பண்ணலாம். எம்எஸ்சி பாட்னி பண்ணும்பொழுது நீங்கள் பிளான்ட் சயின்ஸ், என்வாயர்மெண்டல் சயின்ஸ்லேயும் நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் டிகிரிஸ் வாங்கிட்டு நீங்கள் பிளான்ட் சயின்டிஸ்டாவோ இல்லை ப்ரொஃபஸராகவோ அல்லது பயோடைவர்சிட்டி ரிசர்ச்சராகவோ ஆகிறது தான் உங்களுடைய மோஸ்ட்லி உங்களுடைய ரோலாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னா, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஜேஆர்எஃப் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர், டிபிடி, டிஎஸ்டி, சர்ப் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுக்குறாங்க. பாட்னிக்கு நிறையவே கிடைக்குது. ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ, ஐஏஆர்ஐ, டிஎன்ஏயூ, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, ஐசர், அப்புறம் என்சிபிஎஸ்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்சஸ். அட்ரிங்கிறது வந்து ஒரு என்ஜிஓ, அசோகா ட்ரஸ்ட் ஃபார் ரிசர்ச் இன் எக்காலஜி அண்ட் தி என்வாயர்மெண்ட் அப்படின்னு. இவங்க வந்து எக்காலஜி ரிலேட்டடா ரிசர்ச் பண்றாங்க. இது வந்து ஒரு என்ஜிஓ. இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஸ்பெஷலைசேஷன் நீங்க உங்களுக்கு பிடித்ததை சூஸ் பண்ணிட்டு சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பாட்னியில முடித்தவர்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் மூலமா நிறைய அவென்யூஸ் இருக்கு. அவங்க ரிசர்ச் பண்றதுக்கோ இல்ல மேற்கொண்டு வளர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷலைசேஷன் சொல்லணும்னா பிளான் ஜெனட்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கரியர் ஸ்கோப் வந்து பயோடெக் ஃபர்ம்ஸ்ல இல்ல சீட் கம்பெனிஸ்ல கரியர் ஸ்கோப் இருக்குது. என்வாயர்மெண்டல் பாட்னி படிச்சீங்கன்னா என்ஜிஓ, பாலிசி, கிளைமேட் சேஞ்ச் ஆர்கனைசேஷன்ஸ்ல சில வேலைவாய்ப்புகள், கரியர் ஸ்கோப்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபாரஸ்ட் இக்காலஜி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி படிச்சீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வீசஸ், ICAR, NGOஸ்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கும். எத்னோபாட்னி மெடிக்கல் பிளான்ஸ் இது படிச்சீங்கன்னா ஆயுர்வேதிக் ஃபார்ம்ஸ்ல, சிஎஸ்ஐஆர் லேப்ஸ்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. பிளான்ட் பத்தாலஜி, மைக்காலஜி படிச்சீங்கன்னா கிராப்ஸ்ல வந்து டிசீஸ் கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுல ரிசர்ச் பண்ணி அதுல உங்களோட கரியரை நீங்க வளர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் ரிலேட்டட் கரியர்ஸ்க்கான ஒரு ரோட் மேப்.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடெல்லி சென்றடைந்தார். புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சித் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தின் போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு

0: முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல் புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிகளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில், தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் கஜுராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும் டீசல் 32 காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உறுத்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தொங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்து செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் 1000கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தியாகத்தினாலான பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 1000கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதி நிலவ சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி

0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி, சகோதரத்துவம், உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக்கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நிதி நிலைமையை சரி செய்த பின்னர் அரசு ஒவ்வொன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
2: துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படை வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
1: நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும், 500 கிலோ பேரீச்சம் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரும் கவர்ந்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி விளம்பரங்கள்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க.

0: கால் 1800-420-2233.
1: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
6: பொதுவாக தக்காளியில் பெரியகுளம் 1 ரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனோட சிறப்பு இயல்பு என்னவென்றால், இது தொலைதூர ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகமாகும். அதே போன்று கோயம்புத்தூரில் அமைந்துள்ள வேளாண் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த கோயம்புத்தூர் ஹைபிரிட் 3 மற்றும் 4 ஆனது அதிக மகசூலுடைய தன்மை கொண்டுள்ளது. அதே போன்று கோ3 என்ற ரகமானது காய்பிடிக்கும் திறன் அதிகம் உள்ளது.
5: காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
8: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
9: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் அனுஜா குமார் வித் தி விண்டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். Supreme Court upholds Election Commission's power to conduct SIR of electoral rolls, says it is in consonance with Representation of the People Act 1950. Prime Minister Narendra Modi urges citizens to take precautions amid rising temperatures. IMD predicts severe heat wave conditions over Haryana, Madhya Pradesh, Punjab, Rajasthan, Uttar Pradesh and Vidarbha. India-Canada reaffirms shared objective of expanding bilateral trade to $50 billion by 2030. CBI arrests 2 more accused in NEET UG 2026 examination paper leak case. US Senator Lindsey Graham questions credibility of Pakistan's role as possible mediator in US-Iran talks, cites Islamabad's long-standing opposition to Israel. And in IPL cricket, Sunrisers Hyderabad to face Rajasthan Royals in eliminator match in Chandigarh this evening. And now the news in detail. The Supreme Court today upheld the legality of the Special Intensive Revision SIR of the electoral rolls done by the Election Commission of India and observed that electoral SIR advances the constitutional imperative of free and fair elections. The court held that the Election Commission has the power to conduct SIR under Article 324 of Representation of the People Act 1950 and the rules made thereunder. A bench comprising Chief

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்காலத்தில் நிறைவாக புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி. இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க மேடம், உங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்க்குள்ள எப்படி வந்தீங்க அப்படின்ற ஜேர்னியை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
2: யா, நிச்சயமா மேம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் விட ரொம்ப லோவானவங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து மனநோய் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு 10 வருஷமா மனநோய் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அம்மா வந்து அப்பா இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேலைக்கு வெளியிலேயே போனதே கிடையாது, அப்பதான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, அதனால அம்மா தான் போகணும். எங்களுக்கு வந்து 3 பசங்க, அதுல எனக்கு 2 அக்கா இருக்காங்க, நான் தான் கடைசி போன வீட்டில். 3 பொண்ணு சேம் லெவல்த்லயும் பப்ளிக் டைம்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா, 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி 2வது அக்கா அதே மாதிரி ஃபர்ஸ்ட். நான் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் சைடு இன்வால்வ் பண்ணேன். எங்கள் அக்காக்கெலாம் வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸே அவ்வளோ வராது. எங்கள் வரலாற்றை யாருமே ஸ்போர்ட்ஸ் எடுத்தது கிடையாது. நான் தான் எப்படியோ அது உள்ளே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அது 6th கரெக்டாக வரும்போது ஓகே, ஃபுட்பாலாக ட்ரை பண்ணி பார்ப்போம், வாலிபால் ட்ரை பண்ணேன், ஃபுட்பால் ட்ரை பண்ணேன். ஃபுட்பால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதில் நல்லா ப்ளே பண்ண உடனே கோச்லாம், நீ சூப்பராக ப்ளே பண்ணுற, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், அங்கே தான். அங்கே ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து, சரி ஸ்கூல் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணியே போயிட்டு அங்கே ப்ளே, அங்கே தான் எல்லாரும் ஒரே ஸ்கூல், 3 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் தான் படிச்சோம். கரெக்டா 6th வந்து ஃபுட்பால்ல என்ட்ரி ஆன ஆயிட்டு, எனக்கு அங்க வந்து பிடி சார் தான், பிடி சார் எல்லா கேமும் சொல்லி தருவாரு. ஆனா குறிப்பிட்ட ஒரு ஃபுட்பால்னா ஃபுட்பால் கோச்சு, இப்ப வாலிபால்னா வாலிபால் கோச், அது மாதிரி இல்ல. எல்லாம் குறிப்பிட்ட எல்லா கேமும் காமனா சொல்லி தருதா பிடி சார், அப்படிதான் அங்க இருக்காங்க.

அவங்க தான் வந்து சீனியர்ஸ்லாம் வச்சு செலக்ட் பண்ணி அது உள்ளே இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் தான் அங்கே ப்ளே பண்ணவே ஆரம்பித்தோம். அங்கே வந்து நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்கும் இங்கே கூட, ஆனால் அது தூக்கி விடுறவளோ யாரும் கிடையாதுன்னு சொல்லலாம். நாங்களும் வந்து ப்ளே பண்ணி விளையாடிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக ஒரு ஸ்கூல் டைமில் ஜோனு இன்டர் ஜோனு அந்த மாதிரி செலெக்ஷன்லாம் வரும், அப்புறம் தான் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு அந்த லெவல் போகணும். அந்த லெவல் போகிறதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம், ஏன்னா பிடி சார் எல்லாமே பார்க்கணும். ஸோ அவர் ஒரு கேம் எடுத்துட்டானோ இன்னொரு கேம் பார்க்கறதுக்கு அப்படியே ஒன்று ஒன்று போய்கிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு கோச், ஃபுட்பால் கோச் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். சிக்ஸ்த்தில் ஜஸ்ட்டு நாங்கள் போய் ஜோன் மட்டும் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் ஜோன் ஜோன் மட்டும் விளையாடிட்டு போனோம். நாங்கள் வந்து பிடி சாரை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணோம். அது சிக்ஸ்த்தில் நடந்தது, சிக்ஸ்த்தில் நடந்து அப்புறம் எயித்தில் போயிட்டு சார்கிட்ட இது மாதிரி கேட்டோம், சார் எங்களுக்கு கோச் தனியாக வேணும், நாங்கள் நல்லா ப்ளே பண்ணுறோம்ல எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இங்கே சென்னையிலேருந்து ஒரு கோச் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது தான் சுமன் கோச். அவர் வந்து உள்ளே வந்தோடனே பசங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய புது புது பசங்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 18 பிளேஸ் உள்ளே இருக்கணும், 11 பிளேஸ் டீம் உள்ள கேம் ப்ளே பண்ணணும், மீதி பேர் வந்து ஷப் ஷூட்டாக வந்து வெளியில் இருப்பாங்க. ஸோ 11 பிளேஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸாக வேணும் அப்படின்ட்டு 10th தான் அவர் வர ஆரம்பித்தார், 9th வர ஆரம்பித்தார். அவர் உள்ளே வராரு செய்யா இருக்கு. என்ட்ரி ஆனோடனே நாங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஃபுட்பாலை பண்ண ஆரம்பித்தோம். விளையாடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வீட்டிலலாம் இல்லை, ஃபுட்பால்லாம் பொண்ணுங்களா, 10th படி படிப்பு தான் முக்கியம், ஸ்போர்ட்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நல்லா ஃபோக்கஸ், ஏன்னா 3வது பொண்ணுனால அவ்வளோ கண்டுக்கல. ஓகே உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அக்காங்களாம் வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. சரி நம்ம பண்ணுவோம்னு சொல்லி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பசங்களாம் நான் கூப்பிட்டு வச்சு நான் தான் கேப்டனாக இருந்தேன். ஸோ எனக்கு சுமன் கோச் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அவள் தான் வந்து எல்லாருக்கும் பேசி எல்லோரும் டீம் ஒரு ஃபார்ம் அப் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல டீமாக எங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு வரும் அந்த ஸ்கூல். ஸோ செய்யார்லேயே கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எல்லாரும் நல்லா விளையாடிட்டு இருந்தோம், ஜோனில் வின் பண்ணிட்டோம். 10th அப்போ எல்லாமே நடந்தது. ஆமாம், ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப, ஏன்னா அப்போ தனியாக ஒரு பிளேயர்ஸ் இருந்தால் தான், ஒரு கோச் இருந்தால் தான் எங்களால் பண்ண முடியும். அந்த கோச்சுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அது கிடச்சிட்டாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்லி கொடுத்தாலும் நாங்கள் ஒரு பிளேஸாக போய்கிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பேர்லாம் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணணும், வீட்டில் எல்லாம் இது பண்ணி போனாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் உன் இஷ்டத்து படி இருந்தோடனே மார்னிங் வந்து டியூஷன் அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ் போயிட்டு ஈவினிங் 5 to 7 வரைக்கும் வந்து கிரவுண்டில், எங்கள் மம்மி கூட தெரியாது நாங்கள் ப்ளே பண்ணிட்டுருக்கேன்ட்டா. ஆனால் அங்கே என்ன நடக்குன்னா ஃபுல்லாக வந்து பாய்ஸாக இருப்பாங்க, நான் மட்டும் கேர்ள்ஸ். அந்த சார் வந்து பாய்ஸ் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எடுப்பார், கேர்ள்ஸ் ஸ்கூல் எடுக்கிறாரு. இங்கே வந்து ஒரு 2 hoursனா அங்கே ஒரு 2 hours அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து நான் ப்ளே பண்ணோம், சுற்றி பசங்க நான் மட்டும் பொண்ணு, அதுலேயும் உட்காந்து நான் தைரியமாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அதை எல்லாரும் பார்த்துட்டு வீட்டில் வந்து இது மாதிரி ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டில் விடலை. பட் அப்போ கூட ஓகே போகலாம், எங்கள் டேடி தான் சப்போர்ட்டு, நீ போ சின்ன பொண்ணு தானே போயிட்டு வா பார்த்துக்கலாம், இங்கே செய்யாரு தானே பக்கத்துறதுனால போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டார். ஸோ நானும் போய் நல்லா ப்ளே பண்ணி விளையாடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீம் வந்து மூவ் ஆன் பண்ணி ஃபைனலி ஸ்டேட் லெவல் போயிட்டோம். 11th அப்போ 11th ஸ்டேட் போய் சேலமில் போய் வின் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டேட் ஒரு போனதோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். 12th நல்லா படிப்போம் இருக்கும்போது தான் கோவிட் டைம் வந்ததுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. அந்த என் கூட இந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களால எதுவும் போக முடியல, வரவும் முடியல, வீட்லேயும் விடலை. சரி 12th வந்து பப்ளிக்ஸ் இருக்குது படிக்கணும் அப்படின்னாங்க. கரெக்டாக கோவிட் டைம் அப்போ ஓகே பெஸ்ட்டு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைமில் ஃபஸ்ட்டு டீம் வந்து ஃபார்மே ஆகலை. வீட்டிலலாம் வேணாம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளேயர்ஸும் வரல. ஸோ எதுவும் பண்ண முடியல. எல்லோரும் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்டேட் சர்டிஃபிகேட் இருக்குது, ஒரு 3 years வேல்யூ. ஸோ இந்த 3 years வேல்யூ இந்த ஸ்டேட் சர்டிஃபிகேட் வச்சு ஏதோ காலேஜ் போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் எல்லோரும் அந்த டீமில் 18 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே செய்யார் அங்கே ஊரில் சரௌண்டிங்லே காலேஜ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. நான் வந்து 10th ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்தேன், அதே 12th அந்த கோவிட் டைம் இப்போ அதே டபுள் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த மார்க்கு. ஸோ அந்த டைம் நாங்கள் எக்ஸாமே எழுதலை. ஸோ அந்த ஒரு ரிசல்ட் வந்தது, வீட்டில் ஒரே அடம் பிடிச்சேன், இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்ல. அந்த கோவிட் டைம்லேயும் என்னை வந்து வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மம்மியாலையும் வெளியில் போக முடியலன்ட்டு நான் மெடிக்கலில் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன், வேறு வழியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு 3-4 months ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சுருந்தேன் கையில். வீட்டில் வந்து இல்லை நீ வந்து வெளியூர்லனா, நான் வெளியூருக்கு போகணும்னு அவ்வளோ அடம் பிடிச்சேன், ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் இருக்குது நான் போக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வீட்டில் விடவே இல்லை. இல்லை நீ போகக்கூடாது சம்திங், சென்னைக்கு வரணும்னு ட்ரை பண்ணால் வீட்டில் சுத்தமாக விடலை, ஏன்னா எங்கள் ஊரில் சென்னையே அவ்வளோ யாரும் வந்தது கிடையாது. ஸோ நீலாம் அங்கே போகக்கூடாது போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நான் அங்கே போய் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் போய் அங்கே ஒர்க் பண்ண காசை வச்சு போய் ஒரு சென்டரில் போய் அப்ளை பண்ணுறேன். இதை மாதிரி எத்திராஜ் காலேஜ் அப்புறம் ஸ்டெல்லா மாரிஸ் ஒரு காலேஜை அப்ளை பண்ணி ஒரு 4 அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்போதைக்கு எத்திராஜ் வந்து கால் வருது, இந்த மாதிரி செலெக்ஷன் இருக்குது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் வச்சு தான் எடுப்பாங்க, செலெக்ஷன் இருக்குன்னு. அப்போ என் கோச்கிட்ட வந்து சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சுத்தமாக விடலை, அவங்க வந்து சொந்தக்கார

0: பேச்சுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தப்பாறை பேச்சு கேட்டால் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. அது அவங்களாம் வந்து ஒரு பக்கம் திட்டுறாங்க, எங்கள் மம்மி டேடிலாம் விடவே கூடாது, சாப்பிடாம இருந்தால் அடம் முடிச்சு இல்லை நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோச் வந்து அப்புறம் பேசினார் எங்கள் வீட்டில். அவர் பேசி அதுக்கப்புறம் தான் தைரியமாக அனுப்புங்க, அவர் சென்னைனால அங்கே எந்த இதுவும் இல்லை, எல்லாமே நல்லா தான் நடக்கும், தைரியமாக பொண்ணு அனுப்புங்க அப்படின்னு வீட்டில் வந்து பேசினார். அப்புறம் எங்கள் சித்தப்பா கிட்டே பேசி அவர்லாம் வந்து பேசினோடனே தான் ஓகே அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் சென்னைக்கு வந்து எத்திராஜ் ஃபர்ஸ்ட் டைம். எத்திராஜ் காலேஜ் எங்கே இருக்குன்னே தெரியாது, ட்ரெயினில் எப்படி போகிறதுன்னு தெரியாது, ஏதோ லொக்கேஷன் சொன்னாங்க, எனக்கு அந்த லொக்கேஷன் கூட பார்க்க தெரியாது அந்த டைமில். ஏதோ ட்ரெயினில் கேட்டு எல்லோரும் பீப்புள்ஸை கேட்டு அதுக்கப்புறம் தான் அது எப்படி போகணும் எங்கே வரணும்னு கேட்டு எத்திராஜ் காலேஜ் எங்கே இருக்குன்னா நான் ஆப்போசிட் நடந்து போனேன். அப்புறம் பசங்க இல்லை இந்த சைடு ஒன்று அவங்க கூட்டு போய் காலேஜ் வந்து விட்டு அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் அட்டன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டேன். இல்லை உனக்கு காலேஜ் கிடைக்கும், ஃப்ரீ சீட் தான், எல்லாமே மேக்ஸ், என்ன உனக்கு டிபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்டாங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் போட்டோன்னே அது கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கூட அந்த ஃபுட்பால் ஆனவங்க யாரும் வெளியில் ட்ரையே பண்ணல, நான் தான் எதுவும் முயற்சி பண்ணி இல்லை எதனா ஒன்று போகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்தேன். ஏன்னா என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படியே நிற்கக்கூடாது, சிக்ஸ்த்லேருந்து கஷ்டப்பட்டு ஸ்டேட் அடித்து இவ்வளோ தூரம் வரும், இதுக்கப்புறமும் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு ஸ்டாப் பண்ணணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய காலேஜ்லேருந்து இது மாதிரி ஃப்ரீ சீட்டோட ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்.
1: இங்கே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு காலேஜில் சீட் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அதோட அந்த பிடிப்பு இல்லை, ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம அடுத்த அளவுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இப்போ அவங்க அந்த அளவுக்கு வந்திருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க அந்த கஷ்டத்தாலேயோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோட இதுவாலேயோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த ஃபுட்பாலை வந்து கண்டினியூ பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
0: ஷுவர் மேம். ஆக்சுவலி எங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப போர் தான், வீட்டில் ஒன்றுமே கொடுக்கல. நான் அந்த ஒரு 4 மந்த்ஸ் அந்த மெடிக்கலில் ஒர்க் பண்ணனால தான் அந்த காசை வச்சு நான் வந்தேன். வீட்டில் வந்து எந்த சப்போர்ட் பண்ண முடியாது எனக்கு, எனக்கே வந்து இங்கே வீட்டை ரன் பண்ணுறதுக்கே எனக்கு காசு இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா இப்போ போயிட்டு வந்தாங்கன்னா வெறும் 400 ரூபா தான், அங்கே ஒரு நாளைக்கு 400 ரூபா கூலினா மாதத்துக்கு அந்த ஒரு நாளைக்கு வரத்து டேக்கு போயிடும், எதுவும் சேர்த்து வைக்க முடியல, எதுவும் பசங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியல, எனக்கே அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே வந்தும் எனக்கு இங்கே வந்து எப்படின்னா ஒரு ஒரு காலேஜில் ஸ்டேக்கு ஃப்ரீ, ஆனால் ஃபுட்டுக்கு பே பண்ணணும், காலேஜ் ஃபீஸும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், சீட்டு வந்து எனக்கு கிடச்சாலும் நான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எத்திராஜில் வந்து எய்டட்னால அது கவர்மெண்ட் சைட்னால ஃபீஸ் கொஞ்சம் கம்மி, 5000 சிக்ஸ் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே 6 மந்த்து தானே, அது வரைக்கும் 5000 தானே ஆகுது அப்படின்னு. ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை, ஆனால் மந்த்லி மந்த்லி ஃபுட்டுக்கு வந்து 2500 ருபீஸ் பே பண்ணியே ஆகணும் கம்பல்சரி. ஸோ அந்த 2500 2 மாதம் தான் கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நான் பார்க்க ஆரம்பித்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைம் எனக்கு. அந்த 2500 எங்கே போகிறது எனக்கு, அப்போ என்ன பண்ணுறது, கிளாஸ் போறேன், ஃபுட்பால் ஆடுறேன், மார்னிங்கும் ஃபுட்பால் பிளே பண்றேன், இப்படியே போயிட்டு இருக்கு. சரி இது எப்படியாவது ஃப்ரீ பண்ணணும். அந்த காலேஜில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, நேஷ்னல் லெவல் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீ கொடுத்துட்றேன், யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரீ கொடுத்துட்றேன், எல்லாமே காலேஜ் சீட்டு ஃபுட்லேருந்து எல்லாமே ஃப்ரீ, எக்ஸாம் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே இவ்வளோ பண்ணுறோமே அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஓடுறேன். மார்னிங்கு கிரவுண்டில் வந்து 6 o'clock இருக்குன்னா நான் 5 o'clockலாம் போயிடுவேன், நான் மட்டும் போயிட்டு அங்கே ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 9:30 10 முடிச்சுட்டு வரதுக்கு மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சோன்னா டீம் எல்லாரும் எழுந்திருப்போம், மறுபடியும் வாக் பண்ணிகிட்டே போயிட்டு ப்ளே பண்ணிவிட்டு மறுபடியும் வாக் பண்ணிகிட்டே வருவோம், வந்துட்டு அப்புறம் தான் ஹாஸ்டல் ஃபுட் சாப்பிடுவோம். 11:30 ஆகிடும், வந்துட்டு அப்புறம் 3 to 4 hours எல்லோரும் வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் என் கூட அங்கே இருந்தவங்க. சரி ஏன்னா மட்டும் பிஎஸ்சி மேக்ஸ் கம்பல்சரி நான் கிளாஸ் போயே ஆகணும், ஒரு 2 hours ஆச்சு நான் படித்தா தான் எனக்கு ஃபியூச்சர் வந்து செமஸ்டர் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் போக முடியும். அதனாலேயே 2 hours கிளாஸ் போயிட்டு மறுபடியும் ஈவினிங் 4 o'clock போனால் தான் அங்கே 5 o'clock இருந்து ப்ளே பண்ணிட்டு ஒரு 8-9 o'clockலாம் வந்து ரூமுக்கு வர முடியும். ஸோ இதுவே வந்து ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. போக போக போக வந்து யூனிவர்சிட்டி வருது, மறுபடியும் ஜோன் ப்ளே பண்ணுறோம், 3rd இயருக்கு தான் நல்லா ஃபஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ், அப்புறம் தான் 1st இயர் 2nd இயர் இருக்குது, உங்களுக்கு 1 இயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது. சரி அவங்களும் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ 2nd இயர் வந்தோடனே இப்போ என்ன பண்ணலாம், 3rd இயர் முடிய போகுது, அது வீட்டில் வர நான் சபதம் போட்டு வந்துட்டேன், இது மாதிரி நாங்கள் போனால் நேஷ்னல்ஸு இல்லை ஸ்டேட் எதனா வின் பண்ணிவிட்டு கோல்டு மெடலிஸ்டோடு வருவேன், நான் எவ்வளோ பப்ளிஷிக் ஆகிறேன்னு பார்த்து தான் வருவேன் அப்படின்னு அதுக்கு அது ஒரு ரீசன் சொல்லி தான் நான் வந்தேன். அப்போ கரெக்டாக மே அது வந்து 3rd செம் போயிட்டுருக்கு, என்னடா இது இதுலேயும் வந்து இப்படி போதே, இன்னும் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் தான் இருக்கும், 1.5 வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு நிற்கும் போது தான் எங்கள் அம்மா இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் போகிறாங்களே ஏன் நம்ம இண்டிவிஜுவல் கேமில் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இண்டிவிஜுவல் கேமில் என்னுடைய எஃபர்ட் தான், நான் எவ்வளோ போடுறோன்னா

0: அப்படிதான். ஏன்னா நான் தேர்ட் இயர் வந்தாலும் 10 பேர் இப்போ இருக்காங்கன்னா அதில் வந்து 2 இல்லை 3 பேர் தான் கொடுக்க போகிறாங்க. எனக்கு கிடைக்கும்னா அதில் நான் கம்பேர் பண்ணும் போது சென்னை பீப்புள்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் வந்து வேண்டாம் சப்போஸ் இப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு இயர் போயிடுமே. ஃபுட்பால் வந்து டீம் கேமு, சப்போஸ் அதுலேயும் இல்லைம்மா 10 பேரில் இத்தனை பேர் தான் கிடைக்கும், அதில் சண்டை வந்து பிரச்சனை வந்து அதை வேற பேஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணி உள்ளே போகிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் எங்கள் அம்மாவை பார்க்கும் போது அந்த கல்லுமண்லாம் சுமந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மா, ஏன் நம்ம வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் இப்படி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு பக்கம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நைட்டெல்லாம் தூங்கும் போது எங்கள் மம்மி தான் தோணும், நான் வர வர சொல்லிட்டு வந்துட்டேன் அங்கே போனால் நான் கண்டிப்பாக 3 இயர்ஸ் கழித்து நான் எதுனா ஒரு நேஷ்னல்ஸ் எல்லாமே நான் அச்சீவ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை வர செகண்ட் இயர் ஆகும்போது ஒன்று 1.5 வருஷத்தில் காலேஜ் முடிய போது என்ன பண்ணுறது யோசிக்கும் போது தான் எங்கள் அம்மா இது மாதிரி தூக்குறாங்க நம்ம ஏன் இது போகலாம் அப்படின்ட்டு பவர் லிஃப்டிங்கை எடுத்து அதை கோச்சை மறுபடியும் சேஸ் பண்ணுறேன்.
1: விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்.
2: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கீழ்பென்னத்தூர், ஆதிமங்கலம் ஆகிய இடங்களில் தலா 8 சென்டிமீட்டர், நாற்றம்பாளையம் 7 சென்டிமீட்டர், தண்டாம்பட்டு, கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர், செங்கம் 4 சென்டிமீட்டர், ஆற்காடு, மூங்கில்துறைப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருத்தணி, பொன்னை அணை, ஏழுமலை, சோழிங்கர், திருவண்ணாமலை, ஆம்பூர், ஊத்துக்கோட்டை, கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், பனப்பாக்கம், பிளவக்கல் பெரியாறு அணை, ஆரணி, அம்மூர், ஜமுனாமரத்தூர் ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர், அஞ்செட்டி, பூண்டி, பாலக்கோடு, வடப்புதுப்பேட்டை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஹரூர், போலூர், மேட்டூர், கோமுகி அணை, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. வேலூரில்

சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மற்றும் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதிய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.

0: செயலில் அறிந்தவர் போல ஈடுபடுவது பிறகு தெளிவாக அறிந்த செயல்பாட்டிலும் ஐயத்தை ஏற்படுத்திவிடும். குறள் எண் 845 அதிகாரம் புல் அறிவாண்மை.
1: குரல் முதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது இடம்பெறுவது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரல் அமுதம் கேட்போமா?

அறியாத செயலில் அறிந்தவர் போல ஈடுபடுவது பிறகு தெளிவாக அறிந்த செயல்பாட்டிலும் ஐயத்தை ஏற்படுத்திவிடும். குறள் எண் 845 அதிகாரம் புல்லறிவான்.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
5: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
7: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
5: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
3: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: தலைவரசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மறந்தில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 359 பகுதி. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 3 பகுதி. காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கு செயல் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அரோரா நேச்சர்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கை எம் காவ்யா வழங்கும் உரை. ஃபோக்கஸ் டுடே வின் டுமாரோ ஹெச் நிஷா ஃபாத்திமா வழங்கும் உரை. பீட் த ஹீட் ஸ்டே அலைட் ஆர் பிரபாகரன் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா கா அபிஷேக நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நாளைய நிகழ்ச்சிகள்: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 7:00 முதல் 9:00 வரை 19 காலை இதில் தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்களின் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோசுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு VD சாவர்கர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகரவலத்தில் வாகன பயன்பாட்டை குறைப்போம் எல் பார்த்திபன் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்குபவர் குடுவாஞ்சேரி எஸ் கலீலுல்லா அவர்கள். 8:30 வீரப்பெருமகன் சாவர்கர் VD சாவர்கர் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம். 9:00 அரங்க செயல் AS முரளி அவர்களின் பாட்டு. பாக்கால ராமதாஸ் அவர்கள் வயலின், கல்லடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் எம்

0: New Chandigarh this evening. The match will start at 7:30 p.m. The team that loses the eliminator exits the competition, while the winner will take on Gujarat Titans in the second qualifier to be played on Friday for a place in the final. And with that, we end this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

வந்தியத்தேவன் சென்று கொண்டிருந்த கப்பல் பெரும் சூறாவளி காற்றிலே சிக்கி ஒரு மின்னல் வெட்டிலே அது எரிய தொடங்கியது. அது ஒரு விபத்து என்றாலும் கூட, உயிருக்கு உலை வைக்கக்கூடிய வகையிலே இருந்தாலும் கூட, ஒரு வகையிலே அது கடவுள் தந்த ஒரு வரமாகவும் இருந்தது. அந்த கப்பல் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு அது துணையாக இருந்தது. அதை நோக்கி தன்னுடைய கப்பலிலிருந்து விரைவாக ஒரு படகை செலுத்தி கொண்டு இரண்டு மாலுமிகளோடு அவர் இந்த எரிகின்ற வந்தியத்தேவனுடைய கப்பலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார். மிகவும் நெருங்கிவிட்டாலும் அந்த கப்பல் இந்த படகோடு மோதி அந்த படகும் கடலிலே மூழ்கக்கூடிய பேரபாயம் இருந்தாலும், அது ஒரேடியாக மூழ்கிவிட்டாலும் திரும்பவும் தாய் கப்பலை நோக்கி இளவரசரால் வர முடியாத ஒரு பேரபாயமும் இருந்தது. இருட்டிலே கப்பல் இருக்கும் இடம் தெரியாமல் அதை நெருங்கிச் சென்று முட்டிக்கொண்டால் படகு துகள் துகளாகும், விலகிப்போய்விட்டால் கேட்பானேன். நடுக்கடலில் காரிருளில் அந்த சின்னஞ்சிறு படகினால் என்ன செய்ய முடியும்? சமுத்திரராஜனே, உன் காதலி பொன்னி நதி தந்த அருமை செல்வனை நீதான் காப்பாற்ற வேண்டும். வாயு பகவானுடைய லீலைகள் வெகு வெகு அதிசயமானவை. அந்த பெரும் சுழிக்காற்று எவ்வளவு அவசரமாக வந்ததோ அவ்வளவு அவசரமாக போயே விட்டது. போகும் வழியிலெல்லாம் கடலை படாதபாடு படுத்திவிட்டு போய்விட்டது. சுழிக்காற்று போய்விட்டது சரிதான், ஆனால் அதனால் கடலில் ஏற்பட்ட கொந்தளிப்பு லேசில் அடங்கிவிடாது. ஒரு இரவும் ஒரு பகலும் நீடித்திருந்தாலும் இருக்கும். அந்த கொந்தளிப்பின் வேகம் நெடுந்தூரம் பிரயாணம் செய்யும் கோடிக்கரையில் விஸ்தாரமான மணற்பிரதேசத்தையெல்லாம் கடல் ஏறி மூடிவிடும். நாகப்பட்டினத்தின் கடற்கரை மீது பேரலைகள் மோதி இடித்து தகர்க்க பார்க்கும். இன்னும் அந்த கொந்தளிப்பு காங்கேசன்துறை திரிகோணமலை வரை பரவும். மாதோட்டத்தையும் ராமேஸ்வரத்தையும் கூட ஒரு கை பார்த்துவிடும். இளவரசர் முதலியோர் ஏறியிருந்த படகு அலைகளால் மொத்துண்டு மிதந்து கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் துடுப்பு வலிப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். திக்கும் திசையும் தெரியாத போது, கப்பல் எங்கே இருக்கிறதென்றும் தெரியாத போது துடுப்பு வலித்து ஆவது என்ன? காற்று ஓய்ந்து விட்டது, மழை ஓய்ந்து விட்டது, இடியும் மின்னலும் நின்றுவிட்டன. ஆனால் அலைகளின் ஆங்காரம் மட்டும் சிறிதளவும் குன்றவில்லை. படகு அந்த அலைகளில் தத்தளித்து கொண்டே இருந்தது. சற்றும் எதிர்பாராத ஓர் அபாயம் அதை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வந்தே விட்டது. எரிந்த கப்பல் முழுகிற்றல்லவா? அப்போது முழுதும் எரியாத ஒரு பாய்மரம் அதிலிருந்து பிரிந்தது. கடலில் அது மிதந்து மிதந்து படகுக்கு அருகில் வந்தது. இருட்டின் காரணமாக வெகு சமீபத்தில் வரும் வரையில் அதை ஒருவரும் பார்க்கவில்லை. பார்த்தவுடனே, "துடுப்பு வலியுங்கள், துடுப்பு வலியுங்கள்" என்று இளவரசர் கூவினார். அவர் கூவி வாய் மூடுவதற்குள் அந்த பாய்மரம் படகின் அடிப்பகுதியில் இடித்தது. இடித்த வேகத்தில் படகு படார் என்று பிளந்தது. முதலில் இரண்டு பகுதிகளாக பிரிந்தது. பிறகு சிறிய சிறிய பலகை துண்டுகளாக பிளந்து சிதறியது. "நண்பா, பயப்படாதே. இந்த படகை காட்டிலும் அந்த பாய்மரம் பத்திரமானது. தாவி அதை பற்றிக்கொள்" என்றார் இளவரசர். இளவரசர் அருள்மொழிவர்மர் பார்த்திபேந்தரனுடைய கப்பலுக்கு போய் சேரும் வரையில் தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தில் நின்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கப்பலில் இளவரசர் ஏறிக்கொண்ட உடனே அவரை ஏற்றிச் சென்ற படகு திரும்பி

0: கூறியது. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி குதூகலம் அடைந்திருந்தார் என்று அவருடைய முகக்குறி காட்டியது.
1: பாண்டவன் நம் கட்சியில் இருக்கிறார், சந்தேகமில்லை. இளவரசரின் திருமேனியில் உள்ள சங்கு சக்கரங்கள், அந்த சின்னங்கள் பழுதாக போய்விடுமா? பார்த்திபேந்திரன் அவரை பத்திரமாக காஞ்சி கொண்டு போய் சேர்த்து விடுவான். நாமும் நம் படைகளுடன் தஞ்சையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான்
0: என்று தமக்கு தாமே சொல்லுகிறவர் போல கொடும்பாளூர் வேளார் உரத்துச் சொல்லிக் கொண்டார். உடனே பக்கத்திலிருந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்தார்.
1: வைஷ்ணவனே, நீ இங்கு நிற்கிறாயா? அதனால் பாதகமில்லை. முதன் மந்திரியின் அந்தரங்க ஒற்றனுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? சரி, நீ என்ன செய்ய போகிறாய்? மாதோட்டத்துக்கு என்னுடன் வரப்போகிறாயா என்று கேட்டார்.
2: இல்லை ஐயா, முதன் மந்திரி எனக்கு இட்ட இன்னும் ஒரு வேலைதான், அதை நான் செய்ய வேண்டியிருக்கிறது.
1: அது என்னப்பா?
0: ஆழ்வார்க்கடியான் சற்று தூரத்தில் வாய்ப்பேச இயலாத ராணியும் பூங்குழலியும் நின்ற இடத்தை நோக்கினான்.
1: அந்த பெண்களை பற்றிய விஷயமா
0: என்றார் சேனாதிபதி.
2: அவர்களில் ஒருவரை பற்றியதுதான். இலங்கையில் இத்தகைய வாய்ப்பேச இயலாத ஸ்திரீ ஒருத்தியை பார்க்க நேர்ந்தால் அவளை எப்படியாவது தஞ்சாவூருக்கு அழைத்து வரும்படி முதன் மந்திரி கட்டளையிட்டிருக்கிறார்.
1: நல்ல வேலை உனக்கு கொடுத்தார். அதை காட்டிலும் இலங்கை கடல்களில் அடிக்கும் புயற்காற்றுகளில் ஒன்றை பிடித்துக் கொண்டு வரும்படி உனக்கு சொல்லி இருக்கலாம். அந்த வாய்ப்பேச இயலாத ஸ்திரீயை பிடித்துக் கொண்டு போவது அவ்வளவு சுலபமாயிருக்கும். அவள் யாரோ தெரியவில்லை, நம் இளவரசரிடம் மிக்க அபிமானம் வைத்திருக்கிறாள். உனக்கு ஏதாவது அவளை பற்றி தெரியுமா?
2: அவள் வாய்ப்பேச முடியாது, பிறவியிலே காதும் கேட்காது என்பதும் தெரியும். அவளை அழைத்துச் செல்வதை காட்டிலும் புயற்காற்றை கூண்டில் அடைத்துக் கொண்டு போவது சுலபம் என்றும் தெரியும். ஆனாலும் என் எஜமானர் சொல்லி இருக்கிறபடியால் ஒரு பிரயத்தனம் செய்து பார்த்து விடுவேன்.
1: இந்த ஓடக்கார பெண்ணுக்கும் அவளுக்கும் கூட சிநேகம் போல இருக்கிறது. ரெண்டு பேரும் ஜாடைகளினால் பேசிக் கொள்வதைப் பார். அந்த பெண்ணை இங்கே கூப்பிடு, அவளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும்.
0: ஆழ்வார்க்கடியான் அந்த பெண்களின் அருகில் சென்று பூங்குழலியிடம் சேனாதிபதி அழைப்பதை கூறினான். பூங்குழலி வாய்ப்பேச முடியா ராணியை விட்டு பிரிந்து சேனாதிபதியை அணுகினாள்.
1: இந்த பார் பெண்ணே, நீ வெகு புத்திசாலி. நல்ல சமயத்தில் வந்து முக்கியமான செய்தி சொன்னாய். சோழகுலத்துக்கு பெரிய உதவி செய்தாய். இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். தக்க சமயத்தில் தகுந்த பரிசில் கொடுப்பேன் என்றார்.
0: பூங்குழலி, வந்தனமையா, எனக்கு பரிசில் எதுவும் தேவையில்லை என்று பணிவுடன் சொன்னாள்.
1: தேவையில்லை என்றால் யார் விடுவார்கள்? இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். பிறகு சோழ நாட்டு சைன்யத்தில் வீராதி வீரனாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். உனக்கு வாய்க்கின்ற கணவன் அற்ப சொற்பமானவனாய் இருந்தால் போதாது, பீமசேனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனை கண்ணிலே விரலை கொடுத்து ஆட்டி வைத்து விட மாட்டாயா என்று சேனாதிபதி கூறி புன்னகை புரிந்தார்.
0: பூங்குழலி தரையை பார்த்தபடி நின்றாள். அவள் உள்ளத்தில் கோபம் பொங்கியது. ஆனால் அதை அந்த சமயம் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த முரட்டு கிழவரிடம் சண்டை பிடிப்பதில் என்ன பயன்? கோபத்தை அடக்கிக் கொள்ள முயன்றாள்.
1: ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். இளவரசருக்கு ஏதோ உதவி செய்துவிட்டபடியால் அவர் பேரில் பாத்தியதை கொண்டாடலாம் என்று எண்ணாதே. கடலில் வலை போட்டு மீன் பிடிப்பதோடு நிறுத்திக்கொள். இளவரசரை வலை போட்டு பிடிக்கலாம் என்று ஆசைப்படாதே. ஜாக்கிரதை பெண்ணே, இனி அவர் அருகில் நெருங்கினாலும் உனக்கு ஆபத்து வரும்
0: என்றார் சேனாதிபதி. அவருடைய குரல் அப்போது மிக கடுமையாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் காய்ச்சிய ஈயத் துளியை விடுவது போல பூங்குழலியின் காதில் விழுந்தது. அந்த கிழவனாருக்கு பதிலுக்கு பதில் காராசாரமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று பூங்குழலி விரும்பினாள். ஆனால் பேச இயலவில்லை. தொண்டையை அடைத்தது. காதில் விழுந்த காய்ச்சிய ஈய துளிகள் கண் வழியாக வெளிவந்தன போல் வெப்பமான கண்ணீர் துளிகள் தோன்றி கண்களை எரியச் செய்தன. குனிந்த தலை நிமிராமல் பூங்குழலி திரும்பினாள். கடற்கரைக்கு எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தாள். நடை மெதுவாக ஆரம்பமாயிற்று. வரவர வேகம் அதிகரித்தது. வாய் பேச முடியாத ராணி இருந்த திசையை ஒரு கணம் கடைக்கண்ணால் பார்த்தாள். அவள் அருகில் ஆழ்வார்க்கடியான் நின்று ஏதோ அவளிடம் தெரிவிக்க முயன்று கொண்டிருப்பதைக் கண்டாள். மனிதர்கள் உள்ள இடத்திலேயே தான் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது. மனித குரலையே கேட்க பிடிக்கவில்லை. மனிதர்கள் எத்தனை கொடூரமானவர்கள்! எதற்காக இவ்வளவு கொடூரமான குரூரமான சொற்களை பேசுகிறார்கள்? எல்லோரும் வாய் பேச முடியாதவர்களாகவே இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: அவசர அவசரமா வந்த சுழிக்காற்று அவசர அவசரமாவே போயிட்டது. ஆனா வழி நெடுக கடலை பாடாப்படுத்திட்டு போயிட்டது. கடல்ல அதனால ஏற்பட்ட கொந்தளிப்பை பத்தி ஆசிரியர் ரொம்ப நுணுக்கத்தோடு

விவரிச்சிருக்கார். கதையின் விறுவிறுப்பான பரபரப்பான கட்டங்கள்ல இப்படி சிறு சிறு இடைக்காட்சிகளை கொண்டு கதை ஓட்டத்தில் ஆவலை முடுக்கி விடுவது தனிச்சிறப்பு. சுழலும் பூமியில சூரிய சந்திரர்களின் ஈர்ப்பு விசையால ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஏற்படும் கடலின் ஏற்ற வற்றங்களை நினைவு கூறுறோம். இதே போல பௌர்ணமி அமாவாசை நாள்களில் நிகழும் அலை ஏற்றம், தேய்பிரை வளர்பிரைகளில் வர குறை ஏற்றம் நினைவுக்கு வருது. கடலுக்கு அடியில் ஏற்படுற நிலநடுக்கத்தால உருவாகும் ஆழிப்பேரலை எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியும். அருள்மொழிவர்மர் பார்த்திபேந்திரனின் கப்பலில் பத்திரமாக போய் சேர்ந்ததும் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி நடந்துகிட்ட விதம் அத்துணை திருப்தி தருவதாக இல்லை. என்னப்பா நீ என்ன பண்ண போறேன்னு அலட்சியமா கேட்கிறார் ஆழ்வார்க்கடியான பார்த்து. பிறவிலேயே பேசவும் கேட்கவும் இயலாத அந்த மூதாட்டியை பத்தி பேசும்போது நம்ம இளவரசர்கிட்ட ரொம்ப அபிமானம் வச்சிருக்கிறா, இந்த ஓடக்கார பெண்ணுக்கும் அவளுக்கும் கூட ஸ்நேகம் போல் இருக்குதுன்னு கேலி பண்றார். அது மட்டுமா, தாம் பெருசா கருதிக்கிட்டு இருக்கிற பதவி அந்தஸ்து இதெல்லாம் மறந்து அந்த பெண்ணை ரொம்ப அநாகரிகமா எச்சரிக்கிறார். இளவரசருக்கு ஏதோ உதவி பண்ணினதை வச்சு அவர் பேரில் உரிமை கொண்டாடலாம்னு எண்ணாத. இது சுழிக்காற்று தொடங்குறதுக்கு முன்னால கரையில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம். தம் மகளைப் போல நினைச்சு பறிவு காட்ட வேண்டியவர் புண்படுத்திட்டார் அவளை. நேர்களே, இந்த இடத்துல சிவகாமியின் சபதம் புதினத்துல ஏறத்தாழ இதே மாதிரியான நிலையில சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவரையும் ஆயன சிற்பி மகள் சிவகாமியையும் பார்க்கிறோம். மகன் மாமல்லனுக்கும் சிவகாமிக்கும் இடையேயான காதலுக்கு தந்தையே பெருந்தடையாயிருக்கார். ஆயன சிற்பியின் பேரன் பல்லவகுல சிம்மாசனம் ஏறுறத அவரால் ஏற்க முடியாது. சுத்தி வளைச்சு பேசுறார், சிவகாமி குழந்தாய், இப்படி ஆரம்பிச்சவர் தாயே, என் கோரிக்கையை இன்னும் நீ கேட்கவே இல்லையே, நான் கோரி வந்த வரத்தை கொடுக்கவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? மாமல்லனுக்கு ஓலை எழுதி தர வேண்டும். என்ன ஓலையை? திகிலுடன் கேட்கிறார் சிவகாமி. மாமல்லனை நீ விடுதலை செய்வதாக எழுத வேண்டும். உன்னை மறந்து விடும்படி எழுத வேண்டும். அது பேரரசர் கோரின வரம். இது சேனாதிபதியின் மிரட்டல்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், ராகபந்தங்கள் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் பி. ஜெயச்சந்திரன்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவிக அரசின் இந்த

0: திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से बिजली பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: வணக்கம். மாநில

0: செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் கீழ ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன். ஆதரவு அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்த பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில்லு வந்து கரெக்டான கிடைக்குது. என்னால வீடு சீக்கிரமா முடிஞ்சது. இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் என்னால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்.
0: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சர்வதேச சுற்றுலாத்தலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6 நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை 2 பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29 தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ, த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் சீன் சி, லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்

0: புறப்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:40:25. ஆகாஷ்வாணி ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி மனதில் நின்றவை. முதல் பாடல் வாழ்வே மாயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கல்யாணி மேனன் பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நிகழ்ச்சியின் நிறைவாக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி இணைந்து பாடியது படம் சிம்லா ஸ்பெஷல்.

0: ஒலிதந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 6:57:25.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: ஒலி உலாவரும் நிகழ்ச்சி.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: சுதந்திர போராட்டத்தில் பிற்கால தமிழகத்தின் இரு பெரும் ஆளுமைகள் என பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர், காமராஜர் ஆகியோர் பற்றி சொன்னீர்கள். இன்னும் யாரெல்லாம் அப்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தாயே?
4: மகனே சிவா, கொள்கை பிடிப்புடன் இறுதி வரை வாழ்ந்த தியாக திருமகன்கள் பலர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் ஜீவா. நாகர்கோயிலை அடுத்த பூதப்பாண்டியில் 1907 பட்டத்தார் பிள்ளை உமையம்மாள் தம்பதிக்கு பிறந்தவன் ஜீவானந்தம். கிராம தேவதையான சொரிமுத்து ஐயனார் பெயரையே அவனுக்கு வைத்தார்கள். ஆனால் ஜீவா என்ற பெயரே நிலைத்து விட்டது. குடும்பத்தை துறந்து வீட்டை விட்டு அவன் வெளியேறிய போது அவனுக்கு 17. இள வயதில் காந்தியின் கொள்கைகள் அவனை கவர்ந்தன. நாடக கலைஞன் விஸ்வநாத தாசுடன் நெருங்கி பழகி சில நாடகங்களையும் எழுதி கொடுத்தான். பள்ளி மாணவனாக இருந்தபோதே காந்தியையும் கதரையும் பற்றி கவிதை எழுதினான். சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீரன் என்ற நாவலையும் எழுதினான். ஞான பாஸ்கரன் என்ற நாடகத்தை அவனே எழுதி தயாரித்து அரங்கேற்றி நடிக்கவும் செய்தான். 1933 பெண்ணுரிமை கீதாஞ்சலி என்ற கவிதை நூலை எழுதினான். அப்போதிருந்து நாடு விடுதலை பெறும் வரை பல்வேறு சூழ்நிலைகளில் ஜீவா எழுதிய பாடல்கள் தொழிலாளர்களை எழுச்சி பெற வைத்தன. காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டான். திட்டுவிளை கிராமத்தில் திரிகூட சுந்தரம் பிள்ளையின் அந்நிய துணி எதிர்ப்பு பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டான். அன்று முதல் அவன் கதர் அணியத் தொடங்கினான். சிறையில் இருந்து பகத்சிங் தன் தந்தைக்கு எழுதிய நான் ஏன் நாத்திகனானேன் நூலை தமிழில் மொழிபெயர்த்தான் ஜீவா. அதற்காக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டான். சோஷலிச கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் சோஷலிஸ்டாக தன்னை வெளிப்படுத்தினான். வாவேசு ஐயர் நடத்திய தேசிய குருகுலத்தில் இளம் வயதிலேயே ஜீவானந்தம் ஆசிரியராக இருந்தான். அது மூடப்பட்ட பிறகு காரைக்குடிக்கு அருகில் சிராவயல் என்ற ஊரில் காந்தி ஆசிரமத்தை நிறுவினான். 1927 சிராவயல் ஆசிரமத்துக்கு வந்த காந்தி அவனை பெரிதும் பாராட்டினான். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு 1932 சிறை சென்றான். மேரட் சதி வழக்கில் சிறையில் இருந்தபோது அவனது சிந்தனை போக்கு மாறியது. சிறையில் இருந்து வெளிவந்தபோது பொது உடைமை கொள்கைகளை ஏற்றவனாக இருந்தான் ஜீவா. சமதர்மம், அறிவு, ஜனசக்தி ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்து எழுதினான். ஒரு பொது உடைமைவாதியாக தொழிலாளர் நலனுக்காக எழுதியும் போராடியும் வந்தான் ஜீவா. என் சுதந்திர போராட்ட வரலாற்றில் நெல்லை மண்ணுக்கு எப்படி ஒரு தனியிடம் உண்டோ, அதுபோல மதுரை மண்ணுக்கும் ஓர் இடம் உண்டு. அங்கே பல புரட்சிகளும் எழுச்சிகளும் போராட்டங்களும் நடந்திருக்கின்றன. எத்தனை வழக்கறிஞர்கள், திறமையானவர்கள், அதுவும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அரசால் கொடுந்தண்டனைகளுக்கு உள்ளாகும் போது அவர்களுக்காக வாதாடி எளியவர்களை காத்த பலர் உண்டு. அவர்களில் ஒருவன் ஜார்ஜ் ஜோசப். காந்திய கொள்கைகளால் கவரப்பட்டு தொண்டர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளுக்காக ஆஜராகி தன் வாத திறமையால் பலரது விடுதலைக்கு காரணமாக இருந்தவன், மக்களால் அதிகம் மதிக்கப்பட்ட அவனுக்கு ரோஜாப்பூதுரை என்ற செல்ல பெயரை மக்கள் வைத்தார்கள்.

காந்தி களமிறங்கும் முன்பு 1917 போராட்டத்தில் ஈடுபட்டவன் ஜார்ஜ் ஜோசப். இந்தியர்களின் பிரச்சனைகளை இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல அனுப்பப்பட்ட 3 பேர் குழுவில் ஒருவனாக இருந்தவன் மதுரை ஜார்ஜ் ஜோசப். சேலம் பி வி நரசிம்மையர், மாஞ்சேரி ராமையா ஆகியோர் அந்த குழுவில் இருந்தார்கள். இவர்கள் இங்கிலாந்துக்கு சென்றபோது இவர்கள் இங்கிலாந்து வர தடை செய்தது அரசு. அதனால் ஜிப்ரால்டர் வரை போய்விட்டு 3 பேரும் இந்தியாவுக்கே திரும்பினார்கள். 1918 தொழிலாளர் பிரச்சனைகளில் அக்கறை காட்டி தொழிற்சங்கம் ஏற்படுத்தினான். இவனது மனைவியும் பல போராட்டங்களில் கலந்து கொண்டாள். காந்தி அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட பெரும் வருவாய் தந்த தனது வக்கீல் தொழிலை உதறி தள்ளினான். ஆங்கில பாணி உடை பழக்கத்தை மாற்றி தூய முரட்டு கதராடை அணிந்தான். மோதிலால் நேரு நடத்தி வந்த இண்டிபெண்டன்ட் பத்திரிகைக்கு ஜார்ஜ் ஜோசப் தான் அதிபராக இருந்தான். அதில் வெளியான கட்டுரைகளுக்காக இலாஹாபாத்தில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றான் ஜார்ஜ் ஜோசப். சிறையிலிருந்து விடுதலையான பிறகு காந்தி நடத்தி வந்த யங் இந்தியா பத்திரிகைக்கு ஆசிரியரானான். 1937 காங்கிரஸ் அமைத்த சட்டசபையில் ஜார்ஜ் ஜோசப்பும் அங்கம் வகித்தான். சட்டசபை உறுப்பினராக இருந்த போதே 1938 ஜார்ஜ் ஜோசப் காலமாகிவிட்டான். அவன் தன்னை போல பலரை மதுரையில் உருவாக்கினான். அவர்களில் ஒருவன் மதுரை நாராயண ஐயர். ஜார்ஜ் ஜோசப் மூலம் வழக்கறிஞர் தொழிலிலும் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டான் நாராயணன். மதுரை தெப்பக்குளத்தின் அருகே போடும் கூட்டத்துக்கு வைத்தியநாத ஐயரை அனுப்பியதில் ஆர்வம் கொள்ள வைத்தான். மதுரை என்எம்ஆர் சுப்பராமனுடன் மதுரை காங்கிரஸ் அலுவலகத்தில் தங்கியிருந்த இளவயது காமராஜுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறான். வைக்கம் போராட்டத்துக்கு சென்ற தொண்டர்களில் முதன்மையானவன் நாராயணன். முதலாம் உலக போர் நேரத்தில் தீவிரமாக காங்கிரஸ் போராட்டங்களில் பங்கேற்றான். ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷனில் தலைவராக இருந்து கதர் போராட்டத்தில் ஈடுபட்டான். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு பணித்துறப்பு, அந்நிய துணி பகிஷ்கரிப்பு என காங்கிரஸ் போராட்டங்களில் தீவிரமாக இருந்தான். மிகவும் துடிப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் செயல்படக்கூடியவன் என்பதால் நாராயணனை வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் இருந்து ராஜகோபாலாச்சாரி தடுத்து திருப்பி அனுப்பினான். சிறை சென்று உடல் நலம் குன்றி 1946 காலமானான் மதுரை நாராயணன். அப்போது மதுரையில் காந்திய கொள்கையில் துடிப்புடன் இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டதால் மதுரை காந்தி என்றே பெயர் பெற்றான் என்எம்ஆர் சுப்பராமன். அவனை பற்றியும் சொல்லுகிறேன் கேள்மகனே.

0: இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா.
1: செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழா 2026 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹாலம் துவக்கி வைத்தார். வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ் மாலதி ஹாலன் தலைமையில் மாவட்டம் முழுவதும் மே மாதம் 25ஆம் தேதி துவங்கி ஜூன் 5 வரை உள்ள 10 நாட்கள் தூய்மை பணியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தன் ஆர்வலர்கள் முயற்சியோடு தூய்மை பணி மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது. வீடுதோறும் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள் பொதுமக்கள் தரம் பிரித்து அளிக்க வேண்டும் எனவும் மற்றும் நகர் தூய்மையின் அவசியத்தை உரைக்கும் நோக்கில் கை ஏடுகளை வீடுதோறும் விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தினமும் குப்பைகளை தரம் பிரித்து தரும் இல்லங்களுக்கு கிரீன் ஹோம் என்ற பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். அதே போல் ஒரு தெருவில் 1க்கு மேற்பட்ட கிரீன் ஹோம்கள் உருவானால் அந்த தெருவிற்கு கிரீன் ஸ்ட்ரீட் என்ற பெயரிடப்பட உள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருகின்ற ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள எண்ணெய் ஓட்டி நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கமாக தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற்றது. கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக்ஸ் துறையில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பறவைகளின் கூடுகளில் குளிர்ச்சியான சூழல் உருவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு ஷவர் முறையில் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் யானைகள், காண்டாமிருகம், நீர் யானை மற்றும் சிம்பான்சி போன்ற விலங்குகளுக்கு வெப்பத்தை குறைக்க ஷவர் குளியல் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கங்கள், புலி மற்றும் கரடிகளுக்கு உடல் வெப்பத்தை தணிக்க இறைச்சியுடன் கூடிய ஐஸ் கட்டி சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. பறவைகளின் கூடுகளின் மீது சணல் சாக்குகள் போர்த்தப்பட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பாதையில் வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் குளிர்ந்த குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையில் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சஃபாரி வாகனங்கள் மற்றும் பாதை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. கோடை கால வெப்பத்தின் விலங்குகளை பாதுகாப்பதோடு பொதுமக்களுக்கு பூங்காவை மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமணியில் உள்ள இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆடை அலங்கார வடிவமைப்பு கண்காட்சி மற்றும் பட்டமளிப்பு விழா ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி வி சங்கர் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் சிறப்பு அம்சமாக ஆடை அலங்கார வடிவமைப்புகள், ஆடை மற்றும் வாழ்க்கை முறை அணிகலன், தோல் வடிவமைப்பு, பின்னல் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஜவுளி வடிவமைப்பு ஆகிய துறைகளிலிருந்து பட்டம் பெறும் மாணவர்களின் படைப்பாற்றல் பயணம் மற்றும் கல்வி திறன்களின் உச்சகட்டமாக அமைந்தது. மாடல்கள், புதுமையான ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து படைப்பாற்றல், கைவினை திறன் மற்றும் சந்தை பொருத்தம் ஆகியவற்றை சரியான கலவையை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள் மேடை மீது வலம் வந்தனர்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 187,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 130,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 385,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதம்

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப்பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கைமூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார்.

0: வாழ்க்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. கேட்கும் முன்
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: பண்ண செய்தி அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துங்கள். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, குளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுங்கள். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியது. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மக்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்ப நிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்போது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடும். இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடும். எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
5: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
5: இந்த கதையில் மாற்றமில்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
5: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
4: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
5: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: என்ன பிள்ளை மருதாணி, என்ன விசேஷம்? வகை வகையா காய்கறிகளை நறுக்கி வச்சிருக்க. அங்கிட்ட என்னடானா அடுப்புல பருப்பு பாயசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளைங்க மாவிளை தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடே பாக்க ஒரே களை கட்டி இருக்கே.
1: வா முத்தழகு, வா வா, இப்படி உக்காரு. அது ஒன்னல்ல பிள்ள, ஊர்ல இருந்து அண்ணன் அண்ணி குழந்தைங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு என் அண்ணன் குழந்தைக்கு முதல் வருட பிறந்த நாள். அத நம்ம வீட்டுலதான் கொண்டாடணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அதான் புள்ள இந்த வேலையெல்லாம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலை உன்னைய கூப்பிடணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட.
0: பரவாயில்ல புள்ள, மாயாண்டி அண்ணன் வேலை விஷயமா வெளியூருக்கு போனா கூட சொந்த பந்தங்களோட சேர்ந்து பிள்ளையோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு வராங்க பாரு. அதுதான் புள்ள நம்ம கிராமத்து மண்ணுக்கு இருக்கிற மகிமை.
1: நிச்சயமா முத்தழகு, என் பிள்ளைகளுக்கு பேர் வச்சதுல இருந்து காது குத்து வரைக்கும் என் அண்ணன் இல்லாம ஒரு விழா நடக்காது. சரி சரி, நீ வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க, இருப்புள்ள உனக்கு சாப்பிட பலகாரம் கொண்டார.
0: அட, என் கனவு நினைவாகுதே.
1: என்ன புள்ள சொல்ற, கனவா?
0: ஆமா மருதாணி, நேத்து தூங்கும் போது விதவிதமான பலகாரங்களை சாப்பிடுற மாதிரி கனவு கண்ட. இப்ப எனக்கு நிஜமாவே பலகாரங்க கிடைக்குது, அததான் சொல்ல வந்தேன்.
1: ஓஹோ, அப்படியா? நான் கூட கனவு கண்ட முத்தழகு. என் தோழி வந்து எனக்கு வட போட உளுத்தமாவ அரைச்சு கொடுப்பான்னு. இப்ப என் கனவும் நினைவாக போகுது. சரி முத்தழகு, இந்தா இந்த உளுத்தம் பருப்ப கொஞ்சம் அரைச்சு கொடு.
0: அது சரி, என் கனவு என்னவோ இனிப்பா இருந்துச்சு, உன் கனவு கொஞ்சம் கடினமால இருக்கு. சரி சரி, நானே வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேன், இனி தப்பிக்கவா முடியும்? வடமாவு தானே அரைச்சு கொடுக்கணும். குடுப்புள்ள அரைச்சு தாரேன்.
1: ஏ முத்தழகு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
0: என்ன மருதாணி?
1: உங்க அத்தை காய்கறி தோட்டம் போடுறதா சொன்னாங்களே, தோட்டம் அமைச்சிட்டாங்களா? இப்ப என்ன காய்கறி எல்லாம் விளையுது?
0: அட இல்ல புள்ள, எந்த காய்கறிகளும் காய்க்கல.
1: என்ன புள்ள சொல்ற, இல்லையா?
0: தோட்டம் போட்டாதானே காய்கறிகளை பார்க்க முடியும். ரெண்டு மூணு மாசமா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க வேலைகளை ஆரம்பிக்க போறேன்னு. அவங்க சின்ன மகன் விவரம் தெரியாம என்ன வேலையை ஆரம்பிக்க போறீங்க, முதல்ல விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிறவு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டாரு.
1: அப்படியா புள்ள?
0: ஆமா மருதாணி, அவரு சொன்னதை கேட்டதும் என் அத்தைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேலைகளை அப்படியே விட்டுப்புட்டாங்க.
1: இங்க பாரு முத்தழகு, உங்க அத்தையோட மகிழ்ச்சிங்கிறது அவங்க விவசாயம் பாக்குறது தான் இருக்குது. அதுக்கு நாம அவங்களுக்கு உதவியா இருக்கணும்.
0: அது சரி. ஏன் மருதாணி, இது என்ன ஒரு சாதாரண வேலையா சொல்லு? இங்க இருக்கிற பொருளை அங்க எடுத்து வைக்கணும், அங்க இருக்கிற பொருளை இங்க எடுத்து வைக்கணுங்கிறதுக்கு அம்புட்டும் முக்கியமான விவரங்கள் ஆச்சே, அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது?
1: இங்க பாரு முத்தழகு, இப்படி எல்லாம் நாம சிரமப்படக்கூடாதுன்னு தான் நம்ம முன்னோர்கள் காலம் தொட்டு இன்னி வரைக்கும் நம்ம ரேடியோல விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை காலகாலமா ஒளிபரப்பிக்கிட்டு வராங்க. அதை கேட்டுதான் இன்னைக்கு பல விவசாயிங்க விவசாயத்தை சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன், நாங்களும் கைபேசி மூலமா ரேடியோ நிகழ்ச்சிகளை கேட்டுதான் விவசாய வேலைகளை பாத்துக்கிட்டு வரோம்.
0: அப்படியா மருதாணி, இப்போ நிகழ்ச்சியை கேட்க முடியுமா?
1: நிச்சயமா புள்ள, காய்கறி பயிர் சம்பந்தமான விவரங்களை இப்ப சொல்லுவாங்க. கவனமா கேட்டுக்கோ புள்ள, நிகழ்ச்சியை வைக்கிறேன்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களின் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா. விஜயகுமார் அவர்களின் உரையினை கேட்கலாம்.

அன்பார்ந்த விவசாயிகளே, பருவத்திற்கேற்ற பயிர் செய் என்ற பழமொழியின் அடிப்படையில் பயிர் செய்வதன் மூலம் அதிக மகசூல், பூச்சி தாக்குதல் மற்றும் இதர பிரச்சனைகள் போன்றவற்றை குறைத்து அதிக மகசூலை பெறலாம். பொதுவாக காய்கறி பருவமானது நமது தமிழ்நாட்டில் இரு பருவங்களில் பயிரிடப்படுகின்றன. பொதுவாக ஆடிப்பட்டம் மற்றும் தைப்பட்டம் என்ற இரண்டு பருவங்களில் பயிரிடுவார்கள். ஆடிப்பட்டம் என்பது ஜூன் ஜூலை போன்ற மாதங்களில் பயிரிடப்படும் பருவமாகும். தைப்பட்டம் என்பது நவம்பர் டிசம்பர் போன்ற பருவங்களில் பயிரிடப்படும் பருவமாகும். இந்த பருவங்களில் பயிரிடுவதன் மூலம் நமக்கு அதிக மகசூல், நோய் குறைப்பு மற்றும் காய்ப்பிடிக்கும் திறன் போன்றவை எல்லாம் அதிகமாக இருக்கும். பொதுவாக தமிழ்நாட்டில் வெப்பநிலையை பொறுத்து மூன்று மண்டலங்களாக பிரிக்கலாம். ஒன்று வெப்பமண்டல பகுதி, இன்னொன்று மிதவெப்பமண்டல பகுதி, இன்னொன்று குளிர் பிரதேச பகுதி. நமது திருவண்ணாமலை மாவட்டமானது வெப்பமண்டல பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு பயிரிடப்படும் காய்கறி பயிர்களானது 30 முதல் 32 டிகிரி செல்சியஸை தாங்கி வளரக்கூடிய தன்மை உள்ளது. பொதுவாக மண் பொறுத்தவரை வடியல் வசதியுள்ள வண்டல் மண் மற்றும் செம்மண்ணானது நமது காய்கறி பயிரிடுவதற்கு மிக சிறந்ததாகும். களிமண்ணானது காய்கறி பயிரிடுவதற்கு ஏற்றதில்லை. என்னவென்றால், நமக்கு கொடுக்கும் தண்ணீர் மற்றும் உரங்களானது தக்க வைத்து கொள்ளும் தன்மை அதிகம் உள்ளதால் காய்கறி பயிர்களின் வேரானது அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் செம்மண் மற்றும் வடியல் வசதியுள்ள வண்டல் மண்ணானது மிக சிறந்ததாகும். அதே போன்று மண் அமில காரத்தன்மையானது 6 முதல் 7 அளவு இருந்தால் மிகச்சிறந்தது. அதற்கு கம்மியாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ இருக்கும் பட்சத்தில் நாம் உரமானது கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே போன்று இந்தந்த பருவங்களில் எந்தெந்த ரகங்கள் ஏற்றவை என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக கோயம்புத்தூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் என்ற இரண்டு பல்கலைக்கழகங்கள் அதிகப்படியான ரகங்களை உற்பத்தி செய்து மக்களுக்கு சிறந்த முறையில், அதாவது அதிக மகசூல் பெறக்கூடிய அளவிற்கு ரகங்களை உற்பத்தி செய்து மக்களிடையே பிரபலப்படுத்துகின்றன. பொதுவாக தக்காளியில் பெரியகுளம் 1 ரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் சிறப்பியல்பு என்னவென்றால், இது தொலைதூர ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகமாகும். அதே போன்று கோயம்புத்தூரில் அமைந்துள்ள வேளாண் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த கோயம்புத்தூர் ஹைபிரிட் 3 மற்றும் 4 ஆனது அதிக மகசூலுடைய தன்மை கொண்டுள்ளது. அதே போன்று கோத்ரி என்ற ரகமானது காய்ப்பிடிக்கும் திறன் அதிகம் உள்ளது. இதெல்லாம் தக்காளி ரகங்கள் நமது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஏற்ற ரகங்களாகும். அதே போன்று கத்தரி, பொதுவாக கத்தரியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு ரகங்களானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் கோயம்புத்தூர் 1, கோயம்புத்தூர் 2 ரகமானது ஏற்றது. இதன் சிறப்பியல்பு என்னவென்றால், அந்த பகுதியில் வரிக்கத்திரியானது மிகவும் பிரபலமடைந்துள்ளது. அதனால் அதற்கேற்ற ரகமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதே பெரியகுளம், மதுரை போன்ற திண்டுக்கல் போன்ற பகுதிகளானது பச்சை வரிக்கத்திரியானது மிகவும் பிரபலமடைந்துள்ளது. இதனால் PKM1 மற்றும் மதுரை 1 போன்ற ரகமானது பச்சை வரிக்கத்திரி மற்றும் ஊதா நிறத்துடன் காணப்படும். இது தென் மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் வெள்ளை கத்திரியானது மிகவும் பிரபலமடைந்துள்ளது. அதனால் தூத்துக்குடியில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது கிள்ளிகுளம் 1 என்ற ரகமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதே வட மாவட்டங்களான திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் முள்ளு கத்திரியானது மிகவும் பிரபலமடைந்துள்ளது. இந்த முள்ளு கத்திரியானது வேலூரில் அமைந்துள்ள ஆராய்ச்சி நிறுவனம் விருஞ்சிபுரம் 1 மற்றும் 2 ஆனது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ரகங்களானது அந்தந்த பகுதிகளில் பயிரிடுவதன் மூலம் அதிக மகசூலானது பெறப்படுகிறது. அடுத்து மிளகாயில் ரகங்களானது கோ 1, கோ 2 மற்றும் கோயம்புத்தூர் ஹைபிரிட் 1 போன்ற ரகங்களானது அதிக மகசூல் கொண்டது. இது கோயம்புத்தூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று பெரியகுளம் 1, கிள்ளிகுளம் 1, பரமக்குடி 1 போன்ற ரகங்களானது அந்தந்த பகுதிகளில் சிறந்த மகசூல் எடுப்பதற்காக ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 கிராம் விதையானது தேவைப்படுகிறது ஒரு ஹெக்டருக்கு. அதே ஹைபிரிடுக்கு 100 to 150 கிராம் தேவைப்படும். அதே போன்று கத்தரியானது ஒரு ஹெக்டருக்கு ரகமானது 400 கிராம் விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 கிராம் விதை தேவைப்படுகிறது. இதே போல் மிளகாய்க்கு ரகத்திற்கு 1 கிலோ விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 to 250 கிராம் விதை தேவைப்படுகிறது. இந்த விதைகளை வந்து நாம் நேரடியாக நாற்றாங்கள் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தியானது மிக மிக அவசியமாகும். எதற்காக விதை நேர்த்தி பண்ண வேண்டும் என்றால், விதைநேர்த்தி பண்ணுவதன் மூலம் விதையின் முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம், விதையின் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி என்ற பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை குறைக்கலாம். எனவே அன்பார்ந்த விவசாயிகள், இந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை பயிரிடுவதன் மூலம் அதிக மகசூலானது பெறப்பட்டு நோய் தாக்கும் தன்மையானது குறைவாக இருக்குமாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே

0: இந்தந்த ரகங்களை பயிரிடுவதன் மூலம் நீங்கள் அதிக மகசூல் பெறலாம்.
1: இதுவரை காய்கறி பயிர்களின் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
2: முத்தழகு, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்போ மனசுக்குள்ள இருந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்குமே.
3: காய்கறி சம்பந்தமா இவங்க சொன்ன ஒவ்வொரு விவரங்களும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு பிள்ளை. என் வீட்டை சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கு. இப்படி இதோட மகத்துவம் தெரியாம இத்தனை நாளா சும்மாவே புல்லு முளைக்க விட்டுப்புட்டேன். அந்த புல்லெல்லாம் கொத்தி எடுத்து நாலு விதைய விதைச்சிருந்தா இந்நேரம் சாப்பாட்டுக்கு காய்கறிய விளைஞ்சிருக்கும், கையில நாலு காசும் மிச்சம் இருந்திருக்கும்.
2: இப்பவும் ஒண்ணும் இல்ல பிள்ளை, விவரத்தை கேட்டுட்டல்ல. நீ சொன்னது போல நாளைக்கே புல்லை எடுத்து போட்டுட்டு இவங்க சொன்ன வழிமுறைகளை முறைய கடைப்பிடி. அப்புறம் பாரு, கை நிறைய வருமானமும் வரும், ஆரோக்கியமும் மேம்படும். அதோட இந்த விஷயத்த உன் அத்தை கிட்ட போய் சொல்லு பிள்ளை. அவங்களோட நீண்ட நாள் கனவு நனவாகட்டும்.
3: நிச்சயமா பிள்ளை, விவசாயியா பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். என்னோட நேரத்தையும் உழைப்பையும் சரியானபடி பயன்படுத்தி விவசாயத்துல அதிக விளைச்சல் எடுத்து வருங்கால சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்க போறேன்.
2: அடடா, இந்த தைரியம் என் முத்தழகு முகத்தை பொலிவால ஆக்கிடுச்சு. இனி உன் செயல்கள் அனைத்தும் வெற்றி தான் புள்ள.
3: ரொம்ப சந்தோஷம் புள்ள. மருதாணி, அங்க பாரு, மாயாண்டி அண்ணன் குடும்பத்தோட வந்துகிட்டு இருக்கிறாரு.
2: அட, ஆமா புள்ள, பாவா, நாம போய் அவங்கள வரவேற்போம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நிலையான வருமானம் தரும் தவசி கீரை. தவசி கீரை என்பது ஒரு பல்லாண்டு பசுமை தாவரமாகும். இது தவசி கீரை, ஸ்வீட் லீஃப் புஷ், சக்கரமுனி மற்றும் பல் உயிர் சத்து கீரை என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்கு சீனாவில் பரவலாக காணப்படும் இத்தாவரம் அதிக ஊட்டச்சத்து கொண்ட கீரை வகையாகும். வணிக ரீதியாக சாகுபடி செய்வதற்கு இது ஒரு சிறந்த பயிராகும். தவசி கீரை ஒரு செங்குத்தான பல கிளைகள் கொண்ட புதர் வகை தாவரமாகும். இயற்கையாக 2.5 முதல் 3.5 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. ஆனால் வணிக ரீதியாக சாகுபடி செய்யும் போது 1 முதல் 2 மீட்டர் உயரத்தில் இதன் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. இலைகள் நீள்வட்ட வடிவில் 5 முதல் 7 சென்டிமீட்டர் நீளமும் அடர் பச்சை நிறமும் கொண்டவையாகும். சிறிய வெள்ளை நிற பூக்களும் பழுக்கும் போது கருப்பு நிறமாக மாறும் விதைகளும் கொண்டது. இதன் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். தவசி கீரை மற்ற கீரை வகைகளை காட்டிலும் அதிக புரதச்சத்து கொண்டது. 100 கிராம் இலைகளில் புரதம் 6 முதல் 7.6 கிராமும், கார்போஹைட்ரேட் 6.9 கிராமும், நார்ச்சத்து 1.9 கிராமும் இருக்கும். இத்தாவரத்தில் உயிர் சத்துக்கள், கனிமங்கள், புரதம் நிறைந்து இருக்கும். இது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கவும், நீரிழிவு நோய், காய்ச்சல் போன்றவற்றை குணப்படுத்தவும் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. தவசி கீரை வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலையில் சிறப்பாக வளரும். கடல் மட்டத்திலிருந்து 1300 மீட்டர் உயரம் வரை உள்ள நிலங்களில் பயிரிடலாம். 26 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மிகவும் ஏற்றது. 900 முதல் 1200 மில்லிமீட்டர் ஆண்டு மழைப்பொழிவு இதற்கு உகந்தது. குறைந்த நிழல் உள்ள இடங்களிலும் சிறப்பாக வளரும். தவசி கீரையை பயிரிட மணல் கலந்த வண்டல் மண் மற்றும் வண்டல் மண் மிகவும் ஏற்றது. களிமண் நிறைந்த மண்ணிலும் வளரும். நல்ல வடிகால் வசதி கொண்ட மண் அவசியமாகும். மண்ணின் அமிலக்காரத்தன்மை 6 முதல் 7.5 இடையில் இருக்க வேண்டும். கரிம பொருட்கள் நிறைந்த மண் சிறந்த வளர்ச்சியை தரும். நீர் தேங்கும் மண் பயிருக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் நல்ல வடிகால் வசதி கொண்ட மண் அவசியமாகும். நிலத்தை 2 முதல் 3 முறை நன்கு உழவு செய்ய வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டேருக்கு 10 முதல் 20 டன் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் உரத்தை மண்ணில் கலக்க வேண்டும். இது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துவதோடு நுண்ணூட்ட சத்துக்களையும் அளிக்கும். உழவின் பின் மண்ணை சமன் செய்து தண்ணீர் வடிவதற்கு சிறிய வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். இதற்கான இனப்பெருக்க முறையானது, தவசிக்கீரையை விதைகள் மூலமும் தண்டுக்குச்சிகள் மூலமும் இனப்பெருக்கம் செய்யலாம். வணிக சாகுபடிக்கு தண்டுக்குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்வது மிகவும் பொருத்தமானது. காரணம், இது விரைவான வளர்ச்சியையும் சீரான தரத்தையும் அளிக்கிறது. தண்டுக்குச்சிகளை தயாரிக்க ஆரோக்கியமான தாய் செடிகளிலிருந்து 15 முதல் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள பென்சில் தடிமன் கொண்ட அரை மரத்தன்மையான கிளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு குச்சியிலும் குறைந்தது 3 முதல் 4 முளைகள் இருக்க வேண்டும். குச்சிகளின் கீழ்பகுதியை சாய்வாக வெட்டி ஹார்மோன் தூளில் தோய்த்து நடவு செய்ய வேண்டும். இது வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். நாற்றங்காலில் மணல், மண் மற்றும் தொழு உர கலவையில் குச்சிகளை 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் நடவு செய்ய வேண்டும். தினமும் 2 முறை நீர் தெளிக்க வேண்டும். 50 முதல் 60% நிழல் வலையை பயன்படுத்தி நிழல் அளிக்க வேண்டும்.

இரண்டு முதல் மூன்று வாரங்களில் வேர்கள் வளர தொடங்கும். நான்கு முதல் ஆறு வாரங்களில் நல்ல வேர் அமைப்பு கொண்ட நாற்றுகள் தயாராகும். நடவு செய்வதற்கு காலையில் அல்லது மாலையில் மட்டுமே நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். வெயில் நேரத்தில் நடவு செய்வதை தவிர்க்க வரிசை முறை நடவு செய்யும் போது செடிகளுக்கு இடையே 60 சென்டிமீட்டர் இடைவெளியும் வரிசைகளுக்கு இடையே 75 சென்டிமீட்டர் இடைவெளியும் கொடுக்க வேண்டும். இந்த இடைவெளியில் ஒரு ஹெக்டேரில் சுமார் 22,000 செடிகளை நடலாம். நடவுக்கு பின் முதல் 2 வாரங்களுக்கு தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீர் பாய்ச்ச வேண்டும். பிறகு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து 3 முதல் 5 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சலாம். கோடை காலத்தில் 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு முறையும் மழையின் அடிப்படையிலும் நீர் பாய்ச்ச வேண்டும். சொட்டு நீர் பாசனம் இப்பயிருக்கு மிகவும் ஏற்றது. இது 30 முதல் 40% நீரை சேமிக்கவும் சீரான வளர்ச்சிக்கும் உதவும். வயலில் நல்ல வடிகால் வசதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பொதுவாக மண் எப்போதும் ஈரப்பதமாக இருக்க வேண்டும், ஆனால் நீர் தேங்கக்கூடாது. இதற்கான உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். தவசி கீரை அதிக ஊட்டச்சத்து தேவைப்படும் பயிராகும். அடியுரமாக ஹெக்டேருக்கு 10 முதல் 20 டன் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் உரத்தை நிலம் தயாரிக்கும் போது இட வேண்டும். கூடுதலாக ஹெக்டேருக்கு நைட்ரஜன் 100 முதல் 150 கிலோ, பாஸ்பரஸ் 50 முதல் 75 கிலோ மற்றும் பொட்டாஷ் 70 முதல் 100 கிலோ தேவைப்படும். பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷின் முழு அளவையும் அடியுரமாக இட வேண்டும். நைட்ரஜனை 3 அல்லது 4 சமபங்குகளாக பிரித்து இட வேண்டும். முதல் மேலுரம் நடவுக்கு 20 முதல் 25 நாட்கள் கழித்தும், இரண்டாம் மேலுரம் 60 நாட்களுக்கு பின்னும், மூன்றாம் மேலுரம் 90 நாட்களுக்கு பின்னும் இடலாம். கரிம விவசாயிகள் வேப்பம் புண்ணாக்கு, எண்ணெய் புண்ணாக்குகள், பஞ்சகவ்யா, மீன் அமிலம் போன்றவற்றை பயன்படுத்தலாம். வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டேருக்கு 500 முதல் 750 கிலோவும், பஞ்சகவ்யா 3% கரைசலை 15 நாட்களுக்கு ஒரு முறை இலை வழியாக தெளிக்கலாம். கலவையை 60 நாட்களுக்கு ஒரு முறை இலை வழியாக தெளிப்பது நல்ல பலனை தரும். செடிகள் நல்ல வளர்ச்சி மற்றும் அடர்பச்சை நிறத்துடன் இருக்க சரியான உர மேலாண்மை மிக அவசியம். களை மேலாண்மை. தவசி கீரையின் ஆரம்ப வளர்ச்சி கட்டத்தில் களை மேலாண்மை மிகவும் முக்கியமானதாகும். முதல் 60 நாட்களில் வயலை களைகள் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். நடவுக்கு பின் 20, 40 மற்றும் 60 நாட்களில் கை களை எடுக்க வேண்டும், அல்லது ஆழமில்லாத மண்வெட்டி மூலம் களைகளை எடுக்கலாம். இது களைகளை அகற்றுவதோடு மண்ணை காற்றோட்டமாகவும் வைக்கும். அடுத்ததாக பயிர் பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். செடிகள் 40 முதல் 45 சென்டிமீட்டர் உயரத்தை அடையும் போது முதல் முறை நுனிக்கிள்ளுதல் செய்ய வேண்டும். இது பக்க கிளைகள் வளர்வதை ஊக்குவித்து செடி செழிப்பாக வளர உதவும். அறுவடை செய்த பின் ஒவ்வொரு முறையும் செடிகளை 15 முதல் 20 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டிவிட வேண்டும். இது புதிய தளிர்கள் முளைக்கவும் அதிக விளைச்சலை பெறவும் உதவும். செடிகள் மிக உயரமாக வளர்வதை தவிர்க்க ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடுமையாக வெட்டிவிடலாம். இது செடிகளை புத்துயிர் பெற வைக்கும். செடிகளின் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வயலில் நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். தவசி கீரை பொதுவாக பூச்சி மற்றும் நோய்களால் அதிகம் பாதிக்கப்படாத பயிராகும். ஆனால் சில சமயங்களில் பூச்சி தாக்குதல் ஏற்படும். இலைகளை உண்ணும் கம்பளி பூச்சிகள், வெள்ளை ஈக்கள் மற்றும் அசுவினி தாக்குதல் ஏற்படும். கம்பளி பூச்சிகளை கைகளால் பிடித்து அழிக்கலாம், அல்லது வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிக்கலாம். வெள்ளை ஈக்களுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறிகளை வயலில் வைக்கலாம். கடுமையான தாக்குதல் இருந்தால் இமிடாக்ளோப்ரேட் 0.3 மில்லி 1 லிட்டர் நீரில் கரைத்து தெளிக்கலாம். அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கும் இடங்களில் வேர் அழுகல் மற்றும் தண்டு அழுகல் நோய் ஏற்படும். இதை தவிர்க்க நல்ல வடிகால் வசதி அவசியமாகும். நடவு செய்த 60 முதல் 75 நாட்களில் முதல் அறுவடை தயாராகும். செடிகள் 50 முதல் 60 சென்டிமீட்டர் உயரத்தை அடையும் போது அறுவடை செய்யலாம். செடிகளின் மேல் பகுதியில் உள்ள 20 முதல் 30 சென்டிமீட்டர் மெல்லிய தண்டு மற்றும் இலைகளை கூர்மையான கத்தி அல்லது வாளால் வெட்டி எடுக்க வேண்டும். அறுவடை செய்யும் போது செடியில் குறைந்தது 15 முதல் 20 சென்டிமீட்டர் தண்டு மிச்சம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இது புதிய தளிர்கள் முளைக்க உதவும். முதல் அறுவடைக்கு பின் 25 முதல் 30 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம். காலை அல்லது மாலை நேரங்களில் அறுவடை செய்வது நல்லது. வெயில் நேரத்தில் அறுவடை செய்தால் இலைகள் வாடிவிடும். தவசிக்கீரை வணிக ரீதியில்

0: சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் தரும் லாபகரமான தொழிலாகும். குறைந்த முதலீடு, குறைந்த பராமரிப்பு, பூச்சி நோய் தாக்குதல் குறைவு, வேகமான வளர்ச்சி, அடிக்கடி அறுவடை செய்யும் வசதி, அதிக சந்தை தேவை மற்றும் நல்ல விலை ஆகியவை இதன் சிறப்பு அம்சங்களாகும். சரியான தொழில்நுட்பத்துடன் சாகுபடி செய்தால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இது சிறந்த வருமான மூலமாக இருக்கும். அங்கக முறையில் உற்பத்தி செய்வது அதிக லாபம் தரும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியது

0: தாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சந்திப்புக்கு பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள் 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஒரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவேகாவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவேக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டின் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவில் வருவது திரைகானம் முதல் பாடல், ஸ்வனலதா குரலில் வீரம் விளைஞ்ச மண்ணு படப்பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் இனி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திற்காக ஒலிப்பது ஹரிஹரன் குரல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90. இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள்.
2: நேர்களே வணக்கம். இன்னைக்கு வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சியில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தான் நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். பின்புலத்தை சொன்னா உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிரமமா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை எப்படிங்கறதுடைய பின்புலத்தை இப்ப நான் பகிர்ந்துக்கிறேன் நேர்களை உங்களோட. ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், அதற்கு பிறகு அவங்க காட்சி ஊடகத்தோட தொடர்புடையவங்க, கிட்டத்தட்ட விவசாயம் அது கூடயும் அவங்களுடைய தொடர்பு இருக்கு. இப்படி பல்வேறு துறைகளோட தொடர்புடையவர், அதுல வந்து ஒரு ஆளுமையும் கொண்டவர். அவர் வந்து வேற யாரும் இல்லை, தராசு ஷியாம் அவர்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்

0: வானொலியோட ஒரு ரொம்ப நுண்மான் தொடர்புடையவர். 60களுடைய பிற்கால கட்டங்கள்லேருந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வானொலியோடு அவருக்கு ஒரு உறவு பாலம் எப்பவுமே இருந்திருக்கு. அதை பற்றி தொடக்கத்தில் இந்த வினாவை எழுப்பி அதில் நாம் அவரை சந்தித்து அவரை பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இந்த துறைகளை தாண்டியும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், ஆனால் குறிப்பாக வானொலி வந்து இது நீங்கள் துவக்க காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரு பணிக்காலம், நீங்கள் துவக்க காலத்தில் இங்கே வானொலியோட தொடர்பு ஆரம்பிச்சுதா இல்லை எப்படி அது?
1: வானொலிக்கு 90கள் எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: என்னோட தொடர்பு கிட்டத்தட்ட 60 வருஷம், இன்னொரு 3 வருஷம் தாண்டின 60 வருஷம் பூர்த்தி ஆகுது வானொலிக்கு எனக்குமான தொடர்பு.
0: சிறப்பு
1: 1969 முதல் நிகழ்ச்சி கல்லூரி நாட்கள், எனது எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பு. அப்ப வந்து நான் மதுரை விவசாய கல்லூரி 1966 சிட்டு விவசாய கல்லூரி மதுரை பல்கலைக்கழகம் தான். இந்த விவசாய பல்கலைக்கழகம் கிடையாது, மதுரை கோயம்புத்தூர் ரெண்டே பல்கலைக்கழகம். அதனால மதுரை 14 காலேஜ் தான் மதுரையில. இந்த 14 கல்லூரிகளை சேர்ந்தவர்கள் வந்து எனது எதிர்காலம்ங்கிற தலைப்புல பேசணும். இதுதான் வந்து வானொலி கொடுத்த முதல் அசைன்மெண்ட். அப்போ விவசாயங்கிறது அப்போ தென் மாவட்டங்களில் விவசாய படிப்புங்கிறதே கொஞ்சம் புதுசாக இருக்கும். கோயம்புத்தூர்காரங்களுக்கு அது நல்லா தெரியும், மதுரைக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. நாங்கள்லாம் தென் மாவட்டம், அதனால எனது எதிர்காலம்னு வானொலியில் விவசாய கல்லூரியை பற்றி பேசுறதுங்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த விஷயம். அது 1969 71 அரசு வேலைக்கு வந்துட்டேன். அதாவது அப்போ பிபிஎன் தான் பேர், அதுக்கு பிளான் ப்ரொடெக்ஷன் அசிஸ்டன்ட். அதாவது அந்த காலத்துல ஹெலிகாப்டர் மூலமாக பூச்சி மருந்து தெளித்தல் இதான் ஸ்கீம். திருச்சி ஏர்போர்ட்ல வந்து ஹெலிகாப்டர் நிற்கும், ஒரு மகேந்திரா கம்பெனியோட ஹெலிகாப்டர். நான் வந்து அந்த ரொம்ப யங்கான ஒரு இப்ப டெபுட்டி ஆஃபீஸ் ஆபீசர்னு பேர்லாம் மாறிடுச்சு, யங் ஆபீசர், பயிர் பாதுகாப்பு அலுவலர். அதுல ஏறி திருவரும்பூர், திருவரும்பூரை தாண்டி இருக்கிற பகுதி கொஞ்சம் தஞ்சாவூர் பார்டர்லயும் வரும், அங்க விமானம் மூலம் பூச்சி மருந்து அளித்தல் இதுதான் முதல் திட்டம். அதனால அப்ப வந்து அதை பற்றிய திட்டத்தோட அருமை பெருமைகள், அப்போ விவசாயிகளுக்கு அது எப்படி அவங்க தயாரா இருக்கணும் இதெல்லாம் வானொலியில சொல்றது அடுத்த கட்ட வேலையாக இருந்தது. விவசாயிகளுக்கு காலையில நிகழ்ச்சி உண்டு, அதுல விவசாய குறிப்புகள் சொல்றது. 1971 72 வரைக்கும், 72 வந்து அக்ரானமிஸ்டா வந்து ஒரு தனியார் உர நிறுவனத்துக்கு போயிட்டேன். அந்த நிறுவனத்துல பணி சேர்ந்தேன். பணி சேரும் போது மதுரையில ஒரு பெரிய ஈவெண்ட், ஜல்லிக்கட்டு, அழகானூர் ஜல்லிக்கட்டு. எங்களுக்கு வந்து டாக்டர் கே எம் சீனிவாசன் அப்படின்னு அவர் வந்து அமெரிக்கன் பீஸ் கான்ஸ்ல பணியாற்றியவர், வில்லேஜ் டெவலப்மெண்ட் இதுலாம் ரொம்ப ஆர்வம். அப்போ அவர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்வையிட வரும்போது, இது வந்து நடமாடும் மரபணு வங்கிகள், இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து பெருமனே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டா பார்க்க கூடாது, இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் உண்மையிலேயே பொலி காளைகள் தான், நடமாடும் மரபணு வங்கிகள், ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்ற காளைகளை அதுக்கு பிறகு வந்து கிராம கிராமமா கூட்டு போய் சுற்றுவதற்கு அந்த காளைகள் பயன்படுங்கதான் கான்செப்ட் அப்படின்னு அந்த வில்லேஜ் எல்டர் சொன்ன உடனே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. ஏன்னா அப்போ வந்து இந்த சினி ஊசி மூலம் கருத்தரித்தல் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஜல்லிக்கட்டோட அருமை பெருமைகள் அப்படி 1973 மதுரை நிகழ்ச்சி, அப்போ நாங்க தங்க பதக்கம் அதெல்லாம் பரிசு கொடுத்தோம். இல்ல இது வந்து இந்த லெவல்ல நின்னா பத்தாது, சென்னையில வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும், அப்பதான் வந்து இதோட அருமை பெருமைகள் போகும் அப்படின்னு உடனே ஆல் இண்டியா ரேடியோல நேர்முக வர்ணனை ஜல்லிக்கட்டு. நானும் துகிலி ஐயா இருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இந்த மூர் மார்க்கெட் பக்கத்துல இப்போ நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன், அதுலதான் முதல் ஜல்லிக்கட்டு சென்னையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அப்போ என்னன்னா சென்னையில் ஜல்லிக்கட்டுங்கிறது ரொம்ப புதுமையான கான்செப்ட்,
0: அதுக்கப்புறம் மாதிரியே தெரியலையே.
1: ஒன்னே ஒண்ணுதான் நடந்தது, அது ஒரு நடக்கல. அது பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளைகளை நம்ம மதுரை மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ல தான் கொண்டு வரணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணி ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல்னு ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தோம். இந்த ஜட்ஜஸுமே வந்து அங்க இருந்தோம், அலங்காநல்லூர் இங்க இருந்தா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல். அப்போ ஏசி ட்ரெயின் கிடையாது இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவலே ரொம்ப புதுமை. இந்த ஒரு ஜல்லிக்கட்டு வார்டு இருக்கு, ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை ஜிஹெச் நம்ம பேரு, அதுல வந்து ஜல்லிக்கட்டு வார்டு, காயம்பட்டவர்களுக்கு உதவி, அப்புறம் ஜல்லிக்கட்டு வீரர்களுமே அங்கிருந்தான் வந்தாங்க, உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை. இது ரொம்ப பெரிய தடபுடல் ஏற்பாடு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்ந்து ஏவிபி ஆசி தம்பி ஐயான்னு அவங்கதான் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்மன் அவங்க, அப்புறம் அப்ப முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவரு, அவருக்கும் ரொம்ப ஆர்வம். அவரெல்லாம் போய் பாக்குறோம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு, ஆல் இண்டியா ரேடியோல இருந்து நண்பர்கள், அப்புறம் வந்து நாங்க ஸ்பீக் ஆபீசர்ஸ் எல்லாருமா போய் மீட் பண்ணி நீங்க வரணும்னு இன்வைட் பண்ணி ஜல்லிக்கட்டு ஆரம்பம் அது எப்படி 1974 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி 22, 23 ரெண்டு நாள் நிகழ்ச்சி. டிக்கெட் உண்டு, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா டிக்கெட்டு. முதலமைச்சர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து மேல பூவெல்லாம் தூவி நிகழ்ச்சியை தூங்கி வைத்தார். நாங்க ரெண்டு பேரும், நானும் துவிலி ஐயாவும், வர்ணனை ரெண்டு நாளும். சென்னைக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா போச்சு. என்னன்னா அவங்க மாடு அடக்குதல் அப்படிங்கறது அப்படி திமிழ புடிச்சு அடக்கி நிறுத்துறதுன்னு

0: ஒரு சினிமா பாணியை கற்பனை பண்ணிட்டாங்க. இங்க நமக்கு அது ஏறு தழுவுதல் தான்.
1: ஆமா ஆமா
0: ஏறு தழுவுதல்ங்கிறது கிமிழ பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் தொங்கிட்டே போறது தான். அதுக்கு நாங்கள் மூங்கில் கம்பு வாடி வாசல் எல்லாமே அமைச்சிருந்தோம். ஆனா அது முதல் நாள் நல்ல பெரிய அளவுக்கு அப்ரிசியேஷன் இருந்தது. ரெண்டாவது நாள் வந்து அந்த அப்ரிசியேஷன் போயிருச்சு. ஆக்சுவலா பிராக்டிக்கலா அதான் நடந்தது. ஆனா அந்த அடுத்த வருஷம் நடத்தணும்னு முயற்சி பண்ணோம். ஆளுங்கரிடையில இருந்தும் முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாரும் முன் வரல. அதனாலதான் அது நின்று போச்சு.
1: அது முக்கியமா அந்த மதுரை பக்கம் குறிப்பா ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இப்படின்னு நிறைய இருந்தாலும் அது அவங்க அங்க ஒரு பாரம்பரியம் அங்க மண்ணோட ஒரு மண்ணின் மனமாக மண்ணின் வாசமாக இருந்ததுனால அங்க தொடர்ந்து தழைச்சு ஓங்கி இன்னும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இங்க அது ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு ஒரு பாரம்பரியம் இங்க பெரிய அளவுல இங்க இல்லையோ என்னமோ இல்லையா?
0: கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது நம்ம சென்னை, சென்னையை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, சென்னை சுத்தி இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல தெரியல. சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அப்பவுமே அதுக்கு
1: ஆமா
0: முதல் நாள் இருந்த ஆர்வம் இல்ல. பெரிய விளம்பர ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தோம். பெரிய விளம்பர ஏற்பாடு, ஆல் இண்டியா ரேடியோல வந்து சின்ன சின்ன முன்னோட்டங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. பெரிய அளவுக்கு ஏற்பாடு. அப்ப வந்து ஒரே மீடியா தானே, வானொலி தானே ஒரே மீடியா.
1: ஆமா
0: பெரிய அளவுக்கு எஃபர்ட் எல்லாம் எடுத்து ரொம்ப உற்சாகமா இருந்ததுதான். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தோம். டாக்டர் கே எம் சீனிவாஸ் எதுல இம்ப்ரெஸ் ஆனார்னா, இது நடபாடும் மரபணு வங்கி, இது வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும், ஊக்குவித்தால் வந்து நல்ல தரமான கன்றுகள் வந்து பிறக்கும், அப்படி வேற ஒரு கான்செப்ட்ல போனார் அவரு. அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் துல்லியெல்லாம் அதெல்லாம் விளக்கியெல்லாம் அன்னைக்கு ஆல் இந்தியா ரேடியோல அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கான அந்த பார்வையாளர்களுக்கான ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. காரணம் வந்து இதுதான், அது அவங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு பிறகு ஆல் இந்தியா ரேடியோட மிகப்பெரிய தொடர்புகள் என்னன்னா, எல்லாமே விவசாய நிகழ்ச்சிகள், விவசாயம் சம்பந்தமான நாடகங்கள். இப்போ பைந்தொழில் நாகூர் மீரானையா இன்னமும் இருக்கிறாரு, இன்னமும் எனக்கு நண்பர் அவரு. அப்புறம் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவரு. இப்போ ஃபார்ம் ரேடியோ ஆபீஸ் வந்து ஆல் இந்தியா ரேடியோலயே ஒரு பகுதி வந்து ஃபார்ம் ரேடியோ ஆபீசர்னு ஒரு போஸ்ட் இருந்தது. இப்போ அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், அதுல அப்படி இருந்த ஒரு காலகட்டம். நிறைய விவசாய நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்போ ரேடியோ வாய்ஸ்ங்கிறதே ஆடிஷன் டிவாய்ஸ். நீங்க ஒரு ஆடிஷன் போனோம்.
1: ஆமா,
0: ஆடிஷன் போய் அதுக்கு வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க. நம்ம வாய்ஸ் சூட்டபிளான்னு பாப்பாங்க, தடுமாற்றம் இல்லாம இருக்கா, எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, அவ்வளவு பெரிய ஆய்வெல்லாம் நடக்கும். நடந்து நான் ஆடிஷன் டு வாய்ஸ் அந்த அந்த காலகட்டத்துல 74 காலகட்டத்துல ஆடிஷன் டு வாய்ஸ்.
1: அடேங்கப்பா, இன்னும் அந்த அந்த பாரம்பரியம் இன்னும் தொடருது. உச்சரிப்பு அதெல்லாம் ஏற்ற இறக்கம் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கு இன்னும். அந்த அந்த பாரம்பரியம் அதோடைய கொஞ்சம் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆடிஷன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ விவசாய நிகழ்ச்சிகள் அதுல வந்து பெரிய ஆர்வம் இருந்துச்சு. நான் விவசாய பட்டதாரிங்கிறது ஒரு ரீசன். ஊர்ல வந்து கிராமத்துல எங்களுக்கு கிராம வானொலி நிலையம் தான். அதாவது ரேடியோங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெரிய பணக்கார வீடுகள்ல தான் ரேடியோ இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து அப்பதான் எட்டி பார்க்குது. அந்த காலகட்டம் 60களுங்கிறது டிரான்சிஸ்டர் எட்டி பாக்குற காலகட்டம். அப்போ எல்லாருமே கிராமத்துல வானொலி கேட்பது என்பது, அந்த பார்க்ல ஒரு கிராம வானொலி நிலையம் இருக்கும், அதுல ஒரு காமன் ரேடியோ இருக்கும்.
1: ஆமா,
0: காமன் ரேடியோல இருந்து ஒரு ஸ்பீக்கர்ல வந்து அதை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அது கேட்கும். அப்படித்தான் வந்து வானொலி என்பதே கிராமத்துக்கு அப்படித்தான் அறிமுகமான ஒரு காலம் அது 60களுங்கிறது. அப்புறம் வந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் வந்துருச்சு. அதுக்கு பிறகு எங்களோட தொடர்புகளையும் நிறைய ஆர்வங்கள் வந்துச்சு. அப்புறம் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கூடுச்சு. அது ஒரு முக்கியமான மைல்கல்னு நான் எப்போதுமே நினைப்பது உண்டு. பொதுவாக வந்துங்க வானொலிய பீட் பண்ற மீடியாவே இல்லைங்கறதா இன்னைய வரைக்கும் என்னோட கருத்து. ஏன்னா நான் பண்பலை அப்புறம் ஒர்க் பண்ண, பண்பலை முதல்ல நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பதான் அது தனியாருக்கெல்லாம் போயிருக்கேன்.
1: ஆமா,
0: பண்பலையில வந்து நான் வந்து அரசியல் இல்லாத பிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன், ஹலோ ஷியாம்ங்கிற டைட்டில்ல. கிட்டத்தட்ட 4-5 வருடம் அதை தொடர்ந்து, அதாவது 1996-97 காலகட்டம்.
1: 96-97, சரி.
0: தனியாருக்கு அதை வந்து குத்தகை மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம டேப்பெல்லாம் எடுத்து ஏஆர்ல தான் கொடுக்கணும், ஸ்டேஷன்ல கொடுக்கணுங்க. அவங்க வந்து ஒரு தடவை அதை செக் பண்ணுவாங்க, அதாவது கேள்விகள் ஏதாவது தவறான பதில்கள் வந்துருதா, அது ரொம்ப செக் பண்ணுவாங்க.
1: ஒரு 7-8 ஒருத்தருக்கு, 8-9 ஒருத்தருக்கு. ஒருத்தருக்கு
0: அதேதான் தயாரிப்பு மட்டும் வந்து தனித்தனி. வெவ்வேறு திசையில இருந்து வரும், லைவ் கிடையாது. ஆனா வந்து ரெக்கார்டட்ல வந்து நம்ம கேள்விகளை யாராவது படிப்பாங்க, நம்ம பதில் சொல்லலாம்.
1: ஆமா ஆமா ஆமா, இருக்கு.
0: வாழ்க்கை அனுபவத்துல இருந்து பதில் சொல்லலாம்.
1: ஆமா,
0: அது பெரிய விஷயமா,
1: ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்போ உங்களுடைய பதில்கள் வந்து அந்த விறுவிறுப்பு அதுல எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. காலையில அதை கேட்போம் நாங்க.
0: காலையில அது, அதாவது

0: கூட இதுல ஒரு அனுபவம் என்னன்னா, நம்மளோட நாலேஜை ஷேர் பண்றோங்கிறதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இவ்வளவு விதமான கேள்விகள் வருதுங்கும் போது நமக்கு ஒரு பெரிய அதுவே நாலேஜா இருக்கும். வேற திசையில இருந்து வெவ்வேறு கேள்விகள் வரும்.
1: அதற்கு நாம
0: பண்ணிக்கோங்க, கொஞ்சம் படிச்சுட்டும் போலாம். நம்ம
1: தயாரிப்புகளுக்கும் அதுவும் பண்ணி
0: தயாரிப்போட போலாம். இணையம் பெருசா இல்லாத காலம் அது,
1: உண்மை.
0: அதனால அதுக்காகவே பதில் நல்ல பதில் சொல்லணுங்கிறதுக்காக திருப்பி ஒரு தடவை நம்ம வாசிப்பு எல்லாத்துக்கும் போய் சேருவோம்.
1: இல்ல, இன்னைக்கு நினைச்சா கொஞ்சம் மலப்பா கூட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இணையம் வந்து ஒரு சொடுக்கல்ல வந்து நம்ம உடனே பதில்கள் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு எல்லாத்துக்கும் புத்தகத்தை தான் நாட வேண்டியிருந்தது.
0: எல்லாத்துக்கும் புத்தகத்தை நாடணும். சில நேரங்கள்ல நம்ம தேடுற புத்தகம் கிடைக்கல அப்படின்னா கனிமராக போகணும்.
1: கரெக்ட்.
0: ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம்னாலும் அதுக்கான பணிங்கிறது நல்ல பெரியதா இருக்கும். பெரிய ரெமுனரேஷன் எல்லாம் பெருசா எதிர்பார்க்காம செஞ்ச காலகட்டம் தான்
1: ரொம்ப சரி. ஆமா
0: ஆமா. நமக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கும் அந்த அதனால நம்மளோட அறிவும் வளர்ந்தது, வாசிப்பு வளர்ந்தது.
1: ஆமா,
0: அது நமக்கான பெனிஃபிட். நேயர்களுக்கான பெனிஃபிட்ங்கிறது நம்ம அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கான பெனிஃபிட்.
1: ஆமா, ரொம்ப உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு பயணம். நீங்க இதற்கு தாண்டி நீங்க நிறைய இதுல வந்து வேற துறைகள்லயும் நீங்க இருந்திருக்கிறீங்க. வேற பல இப்ப விவசாயம் இதெல்லாம் தாண்டி நீங்க பத்திரிகை துறை, மத்த ஊடக இது காட்சி ஊடகம், இப்படி பல்வேறு ஒரு புலனாய்வு ஊடக வேளாளரா உங்களுக்கு தனி முத்திரையும் நீங்க பதிச்சிருக்கீங்க. ஒரு அரசியல் விமர்சகரா இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள்ல உங்களை பார்க்க முடியறது, உங்களை கேட்கவும் முடியறது. வானொலியோட இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அத ஓரளவுக்கு இந்த 90கள் காலகட்டத்துல நானும் அதெல்லாம் நான் ரசிகனா இருந்திருக்கேன், கேட்டிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வானொலிக்கு 90 ஆண்டுகள் நாம வந்து இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ஐயா ஷாம் அவர்களே, உங்களை சந்திச்சு உங்களோட ஒரு உரையாடினது ஜல்லிக்கட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நினைவலை. உள்ளபடியே சொன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. நீங்க சொன்ன பிறகுதான் நீங்களும் துகிலி ஐயாவும் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இது வந்து பதிவு ஏற்படுத்த வேண்டிய ஒரு செய்தி. அந்த பதிவையும் நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்க. இதில் எல்லாத்துக்கும் நேர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி ஐயா. வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷாம் அவர்கள் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:44:10. ஆகாஷ்வாணி நேர்களே, திரைகானம் தொடர்ந்து கேட்டு ரசிப்போமா? நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஒலிக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற படம் பிரியமுடன். ஒலிக்கும் குரல் எஸ் வி பாலசுப்ரமணியம்.

0: Public Transport Service titled Pink City Runner Ama Didi Wahini Bus Seva at Gangtok in Sikkim. Later in the day, President Murmu addressed the convocation ceremony of the Sikkim University in Gangtok. She said development of the Northeast is vital for the country's overall progress.
1: नॉर्थईस्ट का विकास देश की समग्र विकास के लिए अनिवार्य है। पूर्वोत्तर क्षेत्र का विकास और राष्ट्रीय विकास के लक्ष्य आपस में जुड़े हुए हैं। यहाँ के युवाओं में असीम प्रतिभा है। सिक्किम सहित अन्य राज्यों से आए हुए विद्यार्थियों से मैं आग्रह करना चाहूंगी कि आप सब एक दूसरे के संपर्क में रहे और मिलजुल कर राष्ट्रीय विकास में योगदान देने का भावना में आगे बढ़े।
0: Defence Minister Rajnath Singh today chaired the sixth meeting of the informal group of ministers in New Delhi to review the availability of essential commodities and the resilience of our supply chains amid the West Asia situation. In a social media post, the minister called upon citizens to avoid panic purchase of petrol, diesel and LPG as the government is pulling out all stops to ensure the availability of all essential items. In Kerala, five people were arrested after alleged attacks on Enforcement Directorate ED officials during protests by workers of the Communist Party of India Marxist in Thiruvananthapuram. The ED today conducted raids at multiple locations, including the residences linked to former Chief Minister Pinarayi Vijayan at Thiruvananthapuram and Kannur. The officials were attacked in Thiruvananthapuram while they were returning after carrying out searches, and their vehicles were allegedly vandalized. BJP State President Rajiv Chandrasekhar condemned the attack, while State Home Minister Ramesh Chennithala assured strict action against those involved. The CPM, however, termed the raids politically motivated. Indian shooter Isha Singh today broke the world record in the women's 25-meter pistol event at the ISSF World Cup in Munich. 21-year-old Isha earned 43 points from a possible 50 in the final to surpass the previous record of 42 points held by South Korea's Kim Ye-ji and claimed the gold medal. India has been awarded the hosting rights for the 2027 Asian Relays and the 2028 Asian Indoor Championships. The decision was taken at the Executive Council meeting of the Asian Athletics Association held in Hong Kong ahead of the Asian Under-20 Championships beginning tomorrow. World Athletics Vice President Adil Sumariwala said the 2027 Asian Relays will be held in Chandigarh, while Bhubaneswar will host the 2028 Asian Indoor Championships. In IPL cricket, Rajasthan Royals were 234 for 6 in 18.1 overs against Sunrisers Hyderabad in the eliminator match in New Chandigarh when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Centre approves extension of Sarthak BDS scheme to modernise public distribution system with outlay of over 25,500 crore rupees. Severe heatwave conditions to continue over central and northwest India during next 2 to 3 days. Prime Minister Modi urges citizens to take care of vulnerable people amid soaring mercury. Supreme Court upholds legality of Election Commission's SIR drive, says exercise advances free and fair elections. Assam Assembly passes Uniform Civil Code Bill, becoming third state in the country to adopt the legislation. Indian shooter Isha Singh breaks world record in women's 25-meter pistol event, clinching gold at ISSF World Cup in Munich. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம், பட்டய கணக்காளர் படிப்பு குறித்த பல்வேறு தகவல்களை முதல் பாகத்திலேயே பார்த்தோம். சிஏ படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
5: ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எக்ஸ்பேண்டடாக கேட்க போகுது. ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னா 2 இயர்ஸ் 11th அண்ட் 12th அவங்க எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாம். சயின்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை காமர்ஸ் குரூப்பாகவே இருக்கலாம். ஏன்னா காமர்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு வந்து எங்கேக்கும் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏஆரில் இந்த ஒரு நிறுவனத்துக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸுன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்

0: கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங், ஒரு ஹெல்த் கேர், எந்த ஒரு இதுலையும் உங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லாமல் எங்கேயுமே இருக்க முடியாதுன்ற போது அக்கௌண்டன்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸோட தேவையும் நிறைய வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டாச்சுட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஒரு ஸ்மால் ஷாப் வச்சுருந்தா கூட நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். உங்களோட பர்சனல் வெல்த்தை பெட்டராக மேனேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ண போகிறேன், இப்போ ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இந்தியாவில் நிறைய இருக்குது. ஸோ இதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அட்வைசரி, அஷூரன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து சிஏஓட ரோல் தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்டாக ஃபவுண்டேஷனில் நாலு சப்ஜெக்ட்ஸு, நாலு மந்த்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 9,000 ருபீஸ் தான். அந்த 9,000 ருபீஸில் நாங்கள் வந்து நாட் ஓன்லி ஃபிசிக்கலாக டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வி ஆர் ஆல்சோ கிவிங் யூ கிளவுட் கேம்பஸ். அதாவது கிளவுட் கேம்பஸ் என்னென்னா, ஆன்லைனில் சென்ட்ரலாக வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் அட்டென்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அதே மாதிரி யூடியூப்ல எங்களோட ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு, ஃபுல்ல ஆரம்பம்லேருந்து டில் த எண்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ண போறது இல்லை, எனக்கு இதை பத்தி நாலேஜ் எனக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து போய் யூடியூப்ல போய் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை வியூ பண்ணிக்கலாம். அந்த சேனலோட பேர் வந்து ஐசிஏஐ சிஏடியூ.
1: நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்.
0: ஆமாம், இப்போதைக்கு வந்து ஐசிஏல வந்து ரெண்டு மீடியம் ஆஃப் லாங்குவேஜில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. இதை தவிர நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ வந்து வி ஹாவ் சம்திங் கால் சாரான்ஷன்ட். நீங்கள் அந்த சாரான்ஷன்ற புக்கை போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் கிராஃபிக்ஸோட, ஃப்ளோ சார்ட்ஸோட, ஒவ்வொரு சாப்டரோட ரிவிஷன். இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க. அதை தவிர அவங்க வந்து மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸோட க்வெஸ்சன் வித் ஆன்சர்ஸ், இதையும் கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் ரெண்டு மாக் டெஸ்ட் நடத்துவாங்க. அதை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சென்டரில் போய் எழுதலாம். ரொம்ப குவாலிஃபைடு பீப்புள் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு, என்னோட ப்ரிப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது, நான் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மராத்தனில் கடைசியில் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, செல்ஃப் அவேர்னஸ்க்கு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஐசிஏ இவ்வளவும் பண்ணுறாங்க. நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பும் ஒன்று இருக்குது, மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. இதுக்கு தனி போர்ட்டல் இருக்குது. உங்களோட அசோசியேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஆல் இண்டியா லெவல்லையும் கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட சதர்ன் ரீஜனோட பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ரீஜனல் கவுன்சில் நடத்துகிற கிளாஸஸ்க்கு, ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபிசிக்கலாகவும் வர்ச்சுவலாகவும் அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். எடுத்தோடனே அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன் போகும்போது காஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. கவர்மெண்ட்டோட காலேஜில் படிக்கணும்னாலும் ஒரு ஃபீஸ் அவங்க கட்ட வேண்டியிருக்குது மினிமம். அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப சீப். கோர்ஸ் ஃபீஸு நாங்கள் கலெக்ட் பண்ணுறது 77,000 ஐசிஏலேருந்து. ஆவரேஜ் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஃபார் த 2 இயர்ஸ் வந்து 1,05,000 அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாச்சுட்ரி மினிமம். ஆனா ரியல் லைஃப்ல இப்ப அர்ச்சனா கேட்டா அவங்க இதுல ஆர்டிகல் கிளர்க்கு கண்டிப்பா அதுக்கு டபுள் கொடுப்பாங்க. ஏன்னா சிட்டி இருக்கு, அதுல கொடுத்துருக்காங்க ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டிஸ் அந்த மாதிரி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஆடிட்டர்ஸ்க்கும் தெரியுது, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செலவு இருக்கு, அவங்கள வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். மெம்பர் டு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுது அங்கேயே. இது வந்து அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப்னு நாங்க சொல்றோம். அதாவது அந்த 2 வருஷத்துல அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் லீவ் எடுக்க முடியும். சண்டேஸ நான் சொல்லல, சண்டேஸ தவிர. ஸோ டோட்டலா அவங்க வந்து ஒரு வருஷத்துல 12 நாள் லீவ் எடுக்கலாம், 2 வருஷத்துல 24 லீவ். அந்த சமயத்துல வந்து அவங்க ஸ்பாமுங்கிற ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். வேற எந்த எக்ஸாம்ஸோ வேற எந்த கிளாஸஸ் எல்லாம் போறது அவங்களோட பர்சனல். 2 வருஷமும் அவங்க ஃபோக்கஸ்டா ஆடிட்டர் கிட்ட டெடிக்கேட்டடா ஒர்க் கத்துக்கணும். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் ஃபீஸை வச்சு அவங்க ஃபைனலுக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் என்னோட ரோல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸோட இன்வால்வ்டாக இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேசுவேன். அப்போ கேட்பேன், என்ன பண்ணீங்க மேம், நாங்கள் இப்போலாம் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ஃபீஸ்க்கும் கேட்க

0: இல்ல ஹாஸ்டல் ஸ்டேக்கும் நாங்க கேக்குறது இல்ல, ஏன்னா எங்களுக்கு நல்ல பே பண்றாங்க மேடம் ஃபர்ம்ஸ் எல்லாம். நாங்க அதை வச்சு நாங்க வந்து எங்களோட எஜுகேஷனை நாங்க சப்போர்ட் இன்டர் எழுதி தான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சப்ஜெக்ட் வந்து டஃப் அப்படின்னு இதை படிக்காம அவாய்ட் பண்ணிட்டு போறவங்க மத்தியில இந்த மாதிரி விஷயங்கள் கேக்குறதுக்கு ரொம்ப
0: அமேசிங் ஸ்டோரிஸ் இருக்கு மேடம். அப்பா அம்மா கிராமத்துல விவசாயம் பண்றவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21-22 இந்த இதுல வந்து சிஏ ஜலபத்தின்னு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஹி பிகேம் த சேர்மன் ஆஃப் த SIRC ஆஃப் ICA.
1: இப்போ பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன மேம்? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்றது தெரியல. நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்றாங்களே தவிர, பெரும்பாலான குழந்தைகள் வந்து பட்டய கணக்காளர் ஆகணும், நான் ஒரு சிஏ ஆகணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
0: பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த என்வைரன்மெண்ட் கொடுக்கலாம். நான் ஒரு ரூம் வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல பங்களால இருந்தாலும் சரி, நம்ம அங்க என்ன மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட் நம்ம கொடுக்கறோங்கறதா முக்கியம். ஸ்பேஸ் இஸ் நாட் த பாயிண்ட். தானா உத்வேகத்தோட படிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு, பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை வந்து ஃபியூச்சர்ல ஆப்ஷனை நம்ம ஓபன் பண்ணி வைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள ஒரு லோக்கல் லைப்ரரியில மெம்பர் ஆக்கலாம். பப்ளிக் லைப்ரரிஸ் இப்ப நிறைய இருக்கு, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க கையில என்ன மேகசின்ஸ் கிடைக்கிறதோ அடிக்கடி போய் டீச்சர்ஸோட மீட் பண்ணி பேசுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் பிடிஏ மீட்டிங்ஸ்க்கே போறது கிடையாது. ஸோ அந்த பிடிஏ மீட்டிங்ஸ்க்கு போகணும், இல்லை தானா வாலண்டியரா என்ன மேடம் எங்க பொண்ணை எப்படி படிக்கிறான், என் பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கறது ஒரு விஷயம். தானே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறது, குறிப்பா வந்து ஒரு பட்டய கணக்காளர் ஆக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி தரணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப வந்து மேடம் வந்து மூணு லெவல் வந்து சொன்னாங்க, நீங்க படிக்கும் போது அந்த மூணு லெவல்லையும் எப்படி படிச்சு வந்தீங்க மேம்?
2: ஸ்கூல் முடிச்சுதான் ஃபவுண்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன்.
1: உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சா?
2: டஃபா தான் இருந்துச்சு, ஈஸியாலாம் ஃபீல் ஆகல. பட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு, அதாவது செல்ஃப் பேஸ்ட் மாடியூல் தான். இன்ஸ்டியூட் வந்து கிளாஸஸ் கொடுக்கறாங்கிறது வந்து ஒரு அடிஷனல் புஷ். அக்கவுண்ட்ஸ்ல எனக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா ஒரு சிஏ கிளாஸ் போறோம்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டியூட்ல தே ப்ரொவைடிங். அப்ப வந்து பிசிக்கல் கிளாஸஸும் இருந்துச்சு, அப்ப வர்ச்சுவல் மோட் ரொம்ப இல்ல. வென் ஐ ஸ்டடிட் 2002 பிசிக்கல் கிளாஸஸ் போனோம்னா அங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி அண்ட் ஈஸிலி ரீச்சபிள் ஃபேக்கல்டிஸ். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றாங்க. இப்போ ஹைபிரிட் வெர்ஷன்ல இருக்கு, கிளாஸஸ் ஒரு பக்கம், தேவையான சப்ஜெக்ட்ஸ் மட்டும், மற்றபடி செல்ஃப் ஸ்டடி. அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்டா கொடுத்துட்டாங்க. அண்ட் தே யூஸ் டு பி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கும். விஜயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த மாக் டெஸ்ட்லாம் நடக்கும், சண்டே டெஸ்ட் ரெகுலரா நடக்கும். முன்னாடி வி யூஸ் டு கோ அண்ட் சிட் அண்ட் ரைட். ஸோ அந்த எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து சொன்ன மாதிரி 11th அண்ட் 12th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து 11th அண்ட் 12th இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சதுனால எனக்கு அது ஈஸியராக தெரிஞ்சது. அண்ட் மேம் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டை படிக்கும் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், சரி இதை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்போ ஸ்கூலில் என்ன ஆகிடும், இந்த குவஸ்டின்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இதுதான்ப்பா வரும், இதை மக் அடிச்சுட்டு போய் இது பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். கிட்ஸுக்குமே ஓகே, இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் மேம் சொல்லிட்டாங்க, அதுவே படிச்சுட்டு போயிடலாம்,
1: புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு போய்
2: அப்படியே மக் அடிச்சாச்சு, அப்படியே போய் கொட்டிடுவோம். அங்க வந்து நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டின்னு யோசிக்கல. பட் இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு போகணும்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் நீங்க கேட்டதுக்கு மேம் சொன்னதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். அவங்க வந்து கான்செப்டா படி அப்படிங்கறத கிட்ஸுக்கு சொல்லணும். சிக்ஸ்தா இருக்கட்டும், செவன்த்தா இருக்கட்டும், எயித்தா இருக்கட்டும், எப்பனாலுமே புரிஞ்சு படி. நீ படிக்கிறது ஏன்னு கேள்வி கேளு, இன்டெப்த் போய் புரிஞ்சுட்டா நீங்க லைஃபுக்கு மறக்க மாட்டீங்க.
1: நிச்சயமா
2: மக் அடிச்சா அடுத்த நாள் கூட மறந்துடலாம்.
1: பசுமரத்தாணி போல பதிஞ்சிரும்,
2: புரிஞ்சிருச்சு கான்செப்ட் இதுதான். என்னைக்கு கேட்டாலும் நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும்.
1: நிச்சயமா.
2: அண்ட் நீங்களுமே ஃபார் ஷுர் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி படிக்க ஒரு அப்ரோச்ச பேரண்ட்ஸும் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ரிசோர்சஸ் கொட்டி கிடக்குது. நீங்க ஆக்சுவலா நல்ல விதத்தையாவும் யூஸ் பண்ணலாம். மொபைலா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வருது. இந்த ப்ரோக்ராம் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நல்ல கண்டென்ட் எவ்வளவோ இருக்கு. ஸோ அதெல்லாம் தேடி அவங்க பார்க்கலாம். நிறைய AI யூஸ் பண்ணிக்கலாம், ChatGPT, Perplexity-ஆ இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் பண்ண
1: நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்க
2: எக்ஸ்ட்ரீம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மேம் சொன்ன மாதிரி கிட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், இமோஷனலி மோர் மெச்சோர், கிளாரிட்டி ரொம்ப, தே ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்சஸ் அவைலபிள். ஸோ அதை

0: சூப்பரா யூஸ் பண்ணா ஹார்ட் ஒர்க் கூட இல்ல, ஸ்மார்ட் ஒர்க்லயே அவங்க வின் பண்ணிடலாம். ஸோ லெவல் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்ஸ் இருந்து, அதுக்கப்புறம் குரூப் 1 குரூப் 2 பிரியும் 3 சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்குமே எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கோச்சிங் போனேன். நான் வந்து பர்சனலா ஆடிட்டிங் அண்ட் லாலாம் வந்து இந்த தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வீட்லயே நானே தான் படித்தேன். அண்ட் என்னோட ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்வேன்னா, மேக் ஸ்மால் நோட்ஸ். இப்போ ஒரு பெரிய பேரா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுல எல்லாத்தையும் நீங்க மனசுல ஏத்திக்கணும்னு இல்லை, கீ வேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ்னு இருக்கும், அதை நோட்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும்.
1: புரிஞ்சு படிச்சோம்னா அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்க
0: முடியும். அண்ட் யூல் நோ கீ வேர்ட்ஸ். இப்போ எக்ஸாமினர் வந்து கரெக்ட் பண்ணும்போது கீ வேர்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, புரிஞ்சா அது மனசுல ஏறிடும்
1: நிச்சயமா.
0: ஸோ அந்த பேராவை சமரைஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன், எழுதணும். இப்போ இருக்கிற கிட்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அக்கௌண்ட்ஸே இருக்கட்டும், நீங்க அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்னு சொன்னா மனசுல பதியாது. 10 வாட்டியாவது அதை எழுதி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்டேக்கும்

0: ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொல்லுவேன், எழுதணும். இப்போ இருக்கிற கிட்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அக்கௌண்ட்ஸே இருக்கட்டும், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளமை இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு ஆ ஓகே இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்னு சொன்னால் மனசில் பதியாது. பத்து வாட்டியாவது அதை எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்டேக்கும் அங்கேயே முடிஞ்சிடும். எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம், பண்ணுற தப்பெல்லாம் அங்கேயே பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இட்ஸ் டன். ஸோ எக்ஸாம் போகும்போது அந்த கிளாரிட்டி, சந்தேகம் எல்லாம் இங்கே வந்துடும். படிக்கும் போது எனக்கு ஈஸியாக தெரியும், ஆ சம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப். கணக்கை போட்டு பார்க்கணும், அக்கௌண்ட்ஸையும் போட்டு பார்க்கணும். எவ்வளோ வாட்டி போட்டு பார்க்குறீங்களோ உங்களோட சந்தேகங்கள்லாம் அங்கேயே தீந்துடும். பழைய ஸ்டைலும் இருக்கணும், சில விஷயங்கள் சில மெத்தட்ஸ் அதுவும் செட் ஆகும், ஏஐயும் உள்ள வந்து கொண்டு வந்துடலாம். மிக்ஸ் பண்ணி படிச்சோம்னா இட் வில் பி எ ஸ்மார்ட் அப்ரோச். என்ன வேணும் அப்படிங்கறத தேடி எடுக்கிற பொறுமை இருந்து டவுன்லோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எவ்ரி ரிசோர்ஸ் அவைலபிள். போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து ரெகுலரா தே கீப் ரிலீசிங் அ லாட் ஆஃப் தீஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் மாடியூல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ்லாம் அத்தனை இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி அதை படிச்சாவே you'll be more than prepared for the exam.
1: Every exam ku munnadiyum webcast panuvaanga, edhaavadhu updated vishayamavum irukum adha pathi, illa indha question indha chapter la eppadi approach pannanum nu irukum. Adha thavara engalukku monthly magazine irukkaanga, register aana ella students ku physically post la pogudhu. Adhu
2: endha alavukku students ku useful ah irukku
1: ma'am? Avanga adhula vandu oru particular chapter eduthu adha pathi discuss panuvaanga. Foundation level ah irukkatum seri, intermediate level ah irukkatum seri, ஃபைனல் லெவல் எக்ஸாம் பாயிண்டில். இதை தவிர நிறைய ரியல் லைஃப் சினாரியோஸு, இப்போ கரண்ட்டாக உலகத்தில் நடக்கிற நடப்புகள், இப்போ இருக்கிற இன்னோவேஷன்ஸு, ஐசிஐ எப்படி வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க, இதை பற்றி எல்லாமே வந்து அதில் இருக்கும்.
3: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார்குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசி ஜாக்ஷ. ருத்ரபட்னம் வெங்கட்ராமையா இயற்றிய நாயகி ராகவர்ணம், கண்டஜாத்தி ஆட்டத்தாளம்.

நேரம் 9:54. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கேசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னமும் சந்தேகப்படலாமோ என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், கீரவாணி ராகம், மிஸ்ரசாப்பு தாளம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து சமயமிதே தர்மபுரி சுப்பராயர் இயற்றியது மாயாமாளவ கவுளராகும் ரூபகதாளம்.

நிகழ்ச்சிகளினை இதரிலோனி என தொடங்கும் மூவாநல்லூர் சபாபதி ஐயா இயற்றியது. காம்போதி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக வந்தே மாதரம் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகமாலிகை ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார்குமார் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10:45. இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா.

நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க இருக்கும் பாடல் உறவை காத்த கிளி திரைப்படத்திற்காக ஜெயசுதாஸ் சசிரேகா பாடிய பாடல்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கையை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.7 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 65%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 39.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 59%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் வெப்பமான மற்றும் ஈரப்பதம் நிறைந்த வானிலை நிலவக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேர்களை, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை பார்க்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவம், தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4:00 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு வி டி சாவர்கர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம் வாகன பயன்பாட்டை குறைப்போம் எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்குபவர் கூடுவாஞ்சேரி எஸ் கலீலுல்லா அவர்கள். 8:30 வீரப்பெருமகன் சாவர்கர் வி டி சாவர்கர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை வழங்குபவர் அரங்க இலா வள்ளியப்பன் அவர்கள். 8:00

45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்ணின் மனமே வானொலியின் இசையும் சித்திரம் இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசை, AS முரளி அவர்களின் பாட்டு, பாக்காலா ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். பத்து 2 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எம் அபூபக்கர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, பக்ரீத் சிந்தனைகள் மற்றும் குரானில் பெண்ணிய சிந்தனைகள். உரை வழங்குபவர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை முனைவர் சையத் அலி பாத்திமா அவர்கள். சமையல் பக்கம் தெரியுமா உங்களுக்கு, வழங்குபவர் உமா மீனா அவர்கள். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 360 பகுதி இடம்பெறும். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர், 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.